0: எனக்கு தெரியும், குடுக்கிற விதத்துல குடுத்தா அவன் தானா குடிக்கிறான். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாய். தம்பி என்ன, பாலும் கசும் தேடி படுக்கையும் நொந்து அடிக்கிற மாதிரி ஆகி போச்சா? தங்கச்சி பால் கொண்டு வந்து கொடுத்தா வேணான்னு சொல்லிட்டியாமே, எங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்கு அண்ணா.
1: தம்பி பால் சாப்பிடலாம் விட்ட வேண்டியதானே, எவ்வளவு கவலையில் இருக்கு.
0: பேரிக்கா மாட்டியா, நீ எங்கடா இங்க வந்த?
1: தம்பி பால் சாப்பிட சொன்னாங்க வந்தேன்.
0: வேணான்னு சொன்னா எடுத்து குடிச்சிட்டு போலான்னு வந்தியா? உப்புல வரைக்கும் போதும்டா.
1: இது கல்லங்கவடம் இல்லாம உடந்த உடம்பு, எதையும் தாங்க. உங்களை மாதிரியா வா, சூதுவாது புடிச்சுக்கிட்டு
0: இங்க வா. இத ரொம்ப வருஷமா ரொம்ப பயன் சொல்லிட்டு இருக்கான். ஒல்லியா இருக்கிறவன்லாம் சூதுவாது உள்ளவன், குண்டா இருக்கிறவன்லாம் கல்லங்கவடம் இல்லாதவன். எனக்கு தெரிஞ்சாங்கன்னு சொல்லு.
1: ஆனா சொன்னேன், இது பழைய பழமொழி.
0: பழமொழி ஏண்டா சொல்றீங்க? நாயங்களா? நாரா இன்னும் திருந்துறியாடா? புதுசா ஏதாவது சொல்லுங்க, எங்க உயிர் எடுக்காதீங்களா?
1: அச்சிருந்தா கொடுங்க,
0: பழைய இருந்தா கொடுங்க. பிச்சு போடுவோம், உங்க சண்டைக்கு இது வேடா. வெளியமை போடுங்க, போங்க. போடா நாதர், போட. தம்பி உன்ன மாதிரி ஆட்டக்காரங்களுக்கு உடம்புதான் கண்ணா முக்கியம். நீ ஆடினாத்தான் நாங்க அடிக்க முடியும், நாங்க அடிச்சாத்தான் நீ ஆட முடியும்.
1: என்னன்னு எது
0: உத

0: இட்லி மீன் குழம்பு சாப்பிட்டிய
1: அங்கிள்? நீங்க இன்னும் பாடி ஆகலையா? உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை சொல்லி கேள்விப்பட்டா.
2: என்னடி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டியா? எனக்கு என்ன வயசாயி போயிச்சு நினைச்சா?
1: அங்கிள் நீங்க எல்லாம் போதி தர்ம செட்டு, போர்டிங் பாஸ தொலைச்சிட்டு எமனே ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்க.
2: என்னடா பேசாம இருக்கிற, ஏதாவது பேசுடா.
1: உன்னை பத்தி எதனா பேசினா காதை ஆஃப் பண்ணி வச்சிருவீங்களே. ஆமா, பவர் எங்க?
3: தோனி
1: கையெழுத்து போட்டு டி ஷர்ட் அடிச்சுக்கிற மாதிரி அறையில வைக்கிற டோப்பா கடிச்சுக்கிறானுங்க பாரு. ஏன் ஆளுக்கு ஒரு டோப்பா வாங்கி கொடுக்கலாம்ல, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க?
2: வாங்கி கொடுத்தாலும் இப்படிதான் கலாட்டம்
1: பண்ணிட்டு. பவர் பவர் சொன்னா கேளு. அடையாளம் தெரியாம உங்க வீட்டு நாயும் உங்க அண்ணன் கடிச்சு வச்சிரும். அந்த விக்க கொடுத்துரு.
2: அவன் தரமாட்டா.
1: மண்டையை விட கையில நிறைய முடி இருக்கு, இதெல்லாம் சேவ் பண்ணி மண்டையில ஓட்டிக்கோ.

0: கன்னித்தீவுல லைலா என்னாச்சு?
1: கவர்ச்சி படம் யாருன்னு பாரு.
2: முத பக்கத்துல டாக்டர் அப்துல் கலாம் பத்தி நியூஸ் வந்திருக்கே, படிக்க மாட்டீங்களா?
1: அவர் யாரு?
2: கஷ்டம். ஹாய், ஒரு பாக்கெட் கேன்சர் கொடு.
3: சூப்பர் சூப்பர். அமெரிக்கால ஒரு வேலை பாரு.
2: என்ன படிச்சிருக்க நீ?
3: 4th class ஃபெயில்.
2: சபாஷ், பில் கேட்ஸ் வீட்ல கேட் திறக்கிற வேலை இருக்கு, போறியா?
3: அது அவரே பாக்கட்டும்.
2: உனக்கு எஸ்கே ஜாஸ்திடா.
3: எஸ்கேனா?
2: அது அவர்கிட்ட கேட்டுக்க. பாட்டி, சிகரெட்.
4: டே, உனக்கு என்ன உதவணும்டா?
2: சாரி, ஏன் டல்லா இருக்கற? மார்னிங் ஜாகிங் போலையா?
4: டே போடா. நேத்த படித்தேன், வீலி பண்றேன், ஜாலி பண்றேன், போலி பண்றேன்னு சொல்லி மோட்டர் சைக்கிளை பின்னால ஏத்தி வச்சுட்டு போய் கீழே தள்ளி விட்டு என்னை இடுப்பு அடிச்சுட்ட. இன்னைக்கு வகர் வச்சுக்கிட்டு சோறு கூட வாங்கி தர மாட்டேன்.
0: சோறு? சோறுலாம் சாப்பிட்டா தூக்கம் வரும். ஃபுல்லா கார்போஹைட்ரேட்.
2: நான் உனக்காக சூப்பர் டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பிளேட்டை கையில படி பாத்தியா? எப்படி
4: என்ன ஜல்லி மாதிரி கொட்டுற?
2: ஜல்லியா? சில்லி மாதிரி பேசக்கூடாது. This is called Kellogg's. இங்க சொல்லு, Kellogg's.
4: அது என்னமா கேப்பே போலாம்.
2: கரெக்ட், அதேதான். அதத்தான் இப்ப மாடர்னா பாக்கெட் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க, ஃபுல் புரோட்டீன். இப்பெல்லாம் சிட்டில பொண்டாட்டிங்க யாரும் புருஷனுக்கு சமைக்கிறதே இல்ல. இதுல பால ஊத்தி இன்னைக்கு கெல்லாக்ஸ், நாளைக்கு பால் ஆக்கிட்டாங்க.
4: அட சண்டாளிகளா!
2: அத மைக் செட் வச்சு சொல்லு, எல்லாருக்கும் கேக்குற மாதிரி. பாட்டி, லுக். ஏய், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன். டபுள் இன்ஜின் போட்டுக்க பிரேக் இருக்கா? இன்னையா உன் தெருவுல உள்ள எல்லா குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு கோயில் திருவிழாவுக்கு போறியா? நீ பெத்ததுங்களா? மேல இருந்து பார்த்தாக்க அழகர் ஆத்துல இறங்குற கூட்டம் மாதிரி இருக்குதையா?
5: சும்மாரியா கண்ணு பட்டு போகுது. அப்புறம் பிரசவத்துக்கு போயிருக்கிற என் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்கணும்.
0: இன்னொரு பிரசவமா? அட பாவி, வண்டியிலேயே லோடு, வீட்டிலேயே லோடா? குடும்ப கட்டுப்பாட பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதா? கவர்மெண்ட் கருத்தடை சாதனத்தை யூஸ் பண்ணுங்கன்னு தலதலையா அடிச்சுக்குதையா?
5: அதே கவர்மெண்ட் தான் கருத்தடை சாதனத்தை உபயோகப்படுத்த கூடாது விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
0: கவர்மெண்ட் கருத்தடை சாதனத்தை உபயோகப்படுத்த கூடாதுன்னு சொல்லுதா? எங்கயா சொல்லுது?
5: அதோ அங்க பாரியா.
0: பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தாதீர். யோ, அது வேற பிளாஸ்டிக், இது வேற பிளாஸ்டிக்யா? தமிழக அரசே, முதல்ல இவங்களுக்கு இந்த வித்தியாசத்தை சொல்லி கொடு, இல்லனா 6 கோடி ஜனத்தொகையை 8 கோடியா ஏத்திடுவாங்க. இவங்க அறியாமையும் பிளாஸ்டிக் மாதிரி தாரா, அதை அழிக்கவே முடியாதா?
4: ஆமா, குழந்தை பிறக்காதுன்ற பிளாஸ்டிக்ன்றது என்ன பிளாஸ்டிக்?
0: உனக்கு எத்தனை குழந்தைங்க பாட்டி?
4: 35 சேர்த்து 12 குழந்தை எனக்கு.
2: டூ லேட். இனிமே உனக்கு சொல்லி புரிய வச்சு எந்த பிரயோஜனம் இல்ல. சொசைட்டிக்கு போதுமான டேமேஜ் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஏண்டா யூஸ் பண்ண வந்தேனாய்?
4: ஆர்காமே பாத்தீங்களா? அதே வண்டில பிள்ளைய கொண்டு போறேன்.
6: அவன் பொண்டாட்டிக்கு பிரசவத்துல 8 குழந்தை பிறந்திருக்கு.
2: அப்படியா? அதுக்கு டெலிவரி பார்த்தது நீதானா?
6: அது மட்டும் இல்ல, அந்த வண்டில போற அத்தனை குழந்தைகளுக்கும் இந்த ராசியான கையால தான் பிரசவம் பார்த்தேன்.
2: அந்த கைக்கு நான் ஒரு பரிசு தர போறேன், கொஞ்சம் தூக்குனாப்புல காட்டு.
4: அவங்க கைய தூக்காத ஏதாவது பண்ணிவிட போறேன்.
6: ஆனா சும்மா இருக்கிறவி, நீ பொறாமப்பட்டு பேசுவ. தம்பி அமெரிக்கா போயிட்டு வந்திருக்காக, எனக்கு ஏதாவது பரிசு கொடுப்பாங்க.
2: கொடுப்பேன் கொடுப்பேன், தூக்கனாப்புல காட்டு, தள்ளி நினைக்கோ. வாங்கிக்க.
7: ஐயா,
8: தொடடு நோதுரா.
9: இது வண்டம்பா.

வாலிபமே வா வா தேனிசையே வா வா வாலிபமே வா வா தேனிசையே வா வா நேவிய பானம் யாவோ பாடிய கானம் போகு நாமிடு மூச்செல்லாம் ராகமே வாலிபமே வா வா தேனிசையே வா வா வாலிபமே வா வா தேனிசையே.

0: பானம் யாவோ பாடிய கானம் போகும்
1: புன்னகை மேனகை

0: ஏ ஆட்டோவே, நீ எப்பொழுது வருவாய்? மீட்டருக்கு மேல் பணம் கொடுக்க எங்களிடம் இல்லை, வருவாய்.
1: இப்ப நீ பேசுனதெல்லாம் சங்க தமிழா?
2: எங்க தமிழ்யா, அர்ஜென்ட் காங்கில வந்தா தப்பு இல்லங்கற.
3: அப்படியே அர்ஜென்ட் தான் எனக்கும் வாக்கையே கேட் வாக் மாதிரி மாத்தி விட்டானே. ஓகே, ஹேய், வர வர வவ்வால் கூட ஹியூமன் வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணுதுடாப்பா. யாரா நீ? தெப்பமா நனைஞ்சிருக்கியடா, இவ்வளவு நேரம் எங்கடா இருந்த?
4: நீ எங்க
3: குரக்கொடையில் பார்க்காடா? டே, கோட்ட அடிச்ச குரங்கு, இனிமே இந்த மாதிரி மேட்டுக்கு உட்கார போது தலையில ஹெல்மெட் போட்டு உட்காருங்கடா, நான்
4: வர்றேன்.
3: என்னடா குனிஞ்ச? தண்ணீர்ல பிரச்சனைடா, பதுங்கி பதுங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப சிறுநீர்லயும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சே. ஸ்ட்ரைக் பண்றதுக்கு ஒரு சாக்கு கிடைச்சிருச்சுடா.

தம்பி குச்சதுங்க தாயிட்டா போதுன்னு சொல்லி பார்த்தோம், உமா வேணான்னு தொட்டி பார்த்தோம், சும்மா கெட்டாவுன்னு ஊத்துனாரு.

நகர் டாஸ்மாக்ல ஒரு ஆஃப் ஒன்னு ஆச்சு முச்ச, இன்னொரு கட்டிங் தாங்கும். ஆனா என் கையில டப்பு இல்ல. அப்போ ட்ரிப்ளிகே நட்டி இல்ல. பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்ணா

ஏதோ ராசிடா சர்புர்னு பைக்க எத்த டிராபிக் செய்ய தட்டி விட்ட. ஹாய் மச்சா, ஹவ் ஆர் யூ? ஃபர்ஸ்ட் 45 ஊத்தி குத்தா.

0: இங்கேட இருக்கீங்க?
1: ஒண்ணு யாருமே தெரியாது, என்னமோ பழகுன மாதிரி வந்து பேசுற. யார் ராணி?
0: என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதுனே? உங்களை பத்தி இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும்னே. பையன் கொஞ்சம்
1: வச்சுங்கண்ணே. என்ன பத்தி தெரியுங்கிற வேலை வாங்குற? நான் சும்மாவே இருப்பேன், உங்களுக்கு தெரியாதா?
0: நீங்க சும்மாவே இருங்கண்ணே. இந்த பையன் மட்டும் இங்க இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துல பெருமாள் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வருவேன், அவன் பணத்தை வச்சுட்டு இந்த பைய எடுத்துட்டு போயிருவேன். அப்புறமா நான் வந்து பணத்தை எடுத்துட்டு போயிருவேன்.
1: அப்படியா? சரி, நான் எப்ப திரும்பணும் அப்பதான் பாத்துக்கிறேன். பரவாயில்லையா?
0: அப்படி ஆகட்டும், அப்படி ஆகட்டும்.
1: நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பாக்க போறோம், இருக்கட்டும். அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இவன் யாரா?
2: நான் தானே பெருமாள்.
1: என்னடா
2: அண்ணன் எல்லாரும் சொன்னாரு, இந்த பணத்தை வச்சுட்டு பைய எடுத்துக்க சொன்னாரு.
1: ஓ, அந்த பெருமாள் நீ
2: தானா?
0: என்ன
1: செக் பண்ணிக்க,
2: உங்க மேல நம்பிக்கை இருக்குண்ணா?
1: அட, அறிவு கிட்ட வழுக்க பயல. அந்த மாதிரிலாம் யாரையும் நம்பாதான், ஏதா இருந்தாலும் கரெக்டா செக் பண்ணிக்கணும்.
2: சரி
1: பாரு, கரெக்டா இருக்கா?
2: கரெக்டா இருக்குண்ணே.
1: இது என்ன பொட்டலாம்?
2: கஞ்சா பொட்டலாம்.
1: கஞ்சாவா?
3: எத்தனை
1: நாளா நடக்குதா?
2: அண்ணன் ரெண்டு வருஷமும் இங்க உட்காந்தா விக்கிறாரு.
1: நான் வித்துல நீ எப்படா பார்த்த?
2: இவ்வளவு நாள ஊருக்கு சும்மா இருக்க சும்மா இருக்க சொல்லிட்டு கஞ்சா வந்துட்டு இருக்கீங்க. ஒரு தடவை வந்தா எல்லாம் பழகி போனேன். வாங்க.

0: இப்ப எப்படி இருக்கு மாம்சே?
1: குளவி கூட்ட கரைச்சுட்ட மாதிரி உயின்னு ஒரு சவுண்டு தான் மாப்பிள்ள கேக்குது. ஐயோ ஐயோ, போச்சு போச்சு, அரைகுறையா கேட்டுட்டு இருந்தது. காய்ச்சல் எண்ணெய் ஊத்து சுத்தமா குழப்பிட்டான். காலையில கேட்டது, இப்ப கேட்க மாட்டேங்குது. ஐயா ஐயா, ஏ மாப்பிள, இது உனக்கே நல்லா இருக்கா? நான் பாட்டுக்கு டென்ட் கோட்டாயில டிக்கெட் கிழிச்சிட்டு இருந்தேன், என்னை கூட்டிட்டு வந்து காது ஜப பிச்சை எடுத்துட்டீங்களே. இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் காது கேட்காம ஊருக்குள்ள அலைஞ்சா என்ன என்ன நினைப்பாருங்க மாப்பிள? மாப்பிள, நல்லா காது கேட்கறவனே ரோட கிராஸ் பண்ண முடியல, நான் இந்த காதோட ரோட கிராஸ் பண்ணா எவனாவது லாரிக்கார அடிக்கத்தான் போறேன், நான் அனாதை பணமா சாகத்தான் போறேன். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே, இந்த செய்தி ஊருக்குள்ள தெரிஞ்சா செவிட்டு மாப்பிளைக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பா?
0: மாம்ஸ், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மாம்ஸ், நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறேன்.
1: அட, இப்ப கேக்குதியா?
0: மாம்ஸ், உனக்கு காதெல்லாம் நல்லா தான் கேக்குது, நான் தான் சவுண்டை கட் பண்ணிட்டு வாயை மட்டும் அசைச்சேன், சும்மா ஒரு விளையாடுத்தேன்.
1: விளையாண்டியா? நீ
2: விளையாடுறேன்.
1: நீ கட்டின தாலிய புடுங்கிறதுக்கு அந்த அம்மா அலையோ அலையின் அதே மாதிரி அவ கழுத்துல தூங்குற தாலியை நம்ம புடுங்குவோம்.
0: அந்த அம்மா கழுத்துல இருக்கிற தாலியை நாம எப்படி மாம்சு புடுங்க முடியும்?
1: அட, அவ புருஷன் நம்ம கிட்ட தாங்க நிக்கிறானே, இந்த ஆளை வச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம்.
2: ஐயோ, ஏண்டா, பிரிஞ்சு கிடக்கிற குடும்பத்தை ஒன்னு சேர்த்து வைங்க. ரெண்டு பேர்த்தி ஊர்ல இருந்து கூட்டு வந்தா நானும் அவ்வளவு சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், எங்களை பிரிக்கலாம் பாக்குறீங்களா?
1: அடச்சா, நீ என்ன சந்தோஷமா குடும்பம் நடத்தின? நாங்க தான் ஊருக்குள்ள வந்தோடனே உன்னை விசாரிச்சு பாத்துமே, நீ ஒண்ணு இல்லையாமே, சும்மா அள்ள கட்டி அரைஞ்சிருக்கா மாப்ள.
2: மாப்ள, ஏதோ அவ போட்டதை தின்னுட்டு வெள்ள வேட்டி கட்டிட்டு கௌரவமா சுத்திட்டு இருக்கேன், நீ இவன் பேச்சு கேட்டு என்னை கோமணத்தை கட்டி வீதியில் நிறுத்திட்டு போல் இருக்கே.
0: அதெல்லாம் பண்ண மாட்டேன்.
1: ஒரு அண்ட்ராய்ட் வாங்கி கொடுப்போம்.
0: மாம்சு, சும்மா இரு மாம்சு. இது பாருங்க, மாமியார் ஹைகோர்ட்டுக்கு போனாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, ரெண்டு ஒன்று பாத்துருவோம்.

இப்படி சூடு.

0: சனி நேத்து ஃபர்ஸ்ட் நைட்
1: ஒண்ணும் நடக்கல.
0: ஏன் மச்சா, வெறும் குஸ்கா மட்டும் சாப்பிட்டியா?
1: அவசியம்
2: Sir, profession is my first wife, sir.
3: Super, wow. 5,000 increment. Okay.
1: Thank you, sir. வாங்கிக்கிறேன்.
0: ஏய், 50 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா அங்க வேலை செய்யாம போயும் போய் 5,000 இன்க்ரிமெண்ட் இங்க வந்து வேலை செய்யற.
3: John,
1: sir.
3: Yesterday night, what happened?
0: அந்த நாய்க்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன். முடி ஓட்டின முள்ள மாதிரி இருக்கா இது? பதில் சொல்லு. முள்ளமன்றி சொல்ல மாட்டியா?
1: சார், கண்டனா சார், பம்பரிங் சார். ஓகே, தேங்க் யூ சார், தேங்க் யூ.

0: பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாழ தாண்டா போடணும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தாழமா போடுற?
1: சொன்னத கேட்டு தான் தாளம் போடுறேன்.
0: கண்ண வரைக்கும் கீழது வாய் துடுக்கு,
1: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
0: புரியாம பேசாத, பல்ல தட்டுவேன்.
1: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
0: ஆற பாத்து பேசுறேன்னு நினைப்பிக்குதா?
1: தேர் வச்ச ஆத்தாவ மறப்பானா?
0: பம்பு பண்ணுனே பொண்ணு
1: புடுவேன். நீ வளர்த்தது அப்படி, நான் என்ன பண்ணுவேன்?
0: ராங் பண்ணாத, என் கையில ராங் காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
1: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா அது ராங்கா போடுமாடாச்சி? நான் பூடுன்றீங்களா? போதுன்றீங்களா?
2: போவாதே
1: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை.

0: உங்க அப்பா என் வீட்டு பக்கம் வந்திருக்காரா
1: இல்ல
0: எங்க அப்பா உன் வீட்டு பக்கம் வந்திருக்காரா
1: இல்ல
0: பின்ன என்ன முறையில என்ன பார்த்து தம்பிக்கிற
1: ஒரு பாசத்துல
0: பாசம் எல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் என்ன விஷயம்
1: காலையில இருந்து அடிச்சு அடிச்சு கையெல்லாம் காச்சு போயிருச்சு அரை குடந்தே நிறைஞ்சிருக்கு நீங்க கொஞ்சம் அடிச்சு குடத்தை நிறைச்சு கொடுங்க
0: வேண்டாமா எனக்கு தண்ணினால கொஞ்சம் அலர்ஜி வேற ஆள பாரு
1: தம்பி
0: மறுபடியும் தம்பி தம்பின்னு பாசத்துல நெஞ்ச நக்கிறியே சரி சரி ஓகே இந்த ஒரு குடம் தானே
1: இன்னொரு சின்ன குண்டா
0: அதோட நிப்பாட்டிக்க கச்சேரிக்கு போகணும்
1: சரி
0: தண்ணில என்ன பிரச்சனை அப்படின்னா கூட ஆறு குளம் கடல் இப்படிதான் வரும் பைப்பு தண்ணி பச்சை குழந்த மாதிரி என்னங்கடா இது பைப்பு தண்ணியில திடீர்னு பேப்பர் வருது இன்னும் பத்து நிமிடத்துக்கு பிறகு தண்ணீர் நிறுத்தப்படும் இப்படிக்கு கார்பரேஷன் ஆஹா நம்ம கார்பரேஷன் சூப்பரா வேலை செய்யுதே அடிபம்பிலேயே அவசர தகவல் அனுப்புறாங்களே ஓகே பத்து நிமிஷம் தானே அதுக்குள்ள அடிச்சிடுறேன் அடி பாவி ஒரு அண்டாவ போய் குண்டாங்கிரி அடி இதெல்லாம் பைப்பு தண்ணியில் நிரப்ப முடியாத மேட்டூர் டேமையே திறந்து விடணுமேமா
1: அக்காவுக்காக இத ரொப்பப்படாதா
0: அடி பாவி மக்கா அக்கா அக்கான்னு முக்க வச்சியே பக்காவா அடிச்சு குடுத்துட்டு தொலைகிறேன்
1: முன்ன தெரியாத இந்த தம்பி ஏற்கனவே ஒரு குடத்தை அடிச்சு குடுத்துட்டு இந்த குண்டாவை வேற ரொப்பிக்கிட்டு இருக்கு இந்த புள்ள ஆம்பளையா இல்ல நீ ஆம்பளையா
2: எனக்கு கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆகுது எந்த சூழ்நிலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் இவா என்ன பார்த்து ஆம்பளையான்னு கேட்டதே இல்ல பாத்ரூமடா பாத்ரூமடா நீ ஆம்பளையா நான் ஆம்பளையா
0: ஏன் என்ன அடிக்கிறீங்க மாமா
2: என்னது மாமாவா
0: அவங்க அக்கா அண்ணா நீங்க எனக்கு மாமா தானே மாமா
2: ஏண்டா என்ன கேவலப்படுத்துறதும் இல்லாம மறவச்சு வர கூப்பிடுறியா இன்னைக்கு நான் உன்ன பிறக்கிறத இவா பாக்கணும்
0: நமக்கு தண்ணியில கண்ட மாதிரி இந்த ஆளுக்கு நெருப்புல கண்டம் போல இருக்கு கருகிட்டானே
1: என் சிங்கத்தை தீயில தள்ளி மூஞ்சிய புசுக்கி விட்டானே
0: அடி பாவி இப்பதான் ஆம்பளையான்னு கேட்ட தீயில விழுந்த உடனே சிங்கம் ரேடி உன் சிங்கத்தை நான் தீயில தள்ளல சிஸ்டர் அதுவா போய் தீயில விழுந்து புரண்டு கருகி பூன மாதிரி ஆயிடுச்சு
2: இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா
0: சிவராமி

0: இவன் ஒரு விஐபி. ஆம், வேலையில்லாத பட்டதாரி.
1: சார் சார், கிரிக்கெட் ஸ்கோர் எவ்வளவு தெரியுமா?
2: தெரியும். அசாருதீன் 250, ஜடேஜா 350, அஜய் சர்மா 150.
1: இவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்க.
2: அத்தனை கோடி அடிச்சிட்டாங்கடா. கையை நீட்டு கூப்பிடுற, ஓம் படத்துக்கே வர்றேன். ஏன்பா, இந்த வேலைக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்த?
3: ரொம்ப முக்கியம், போய் பீரோல உட்கார்.
2: ஏண்டா, மத்தவன் எல்லாம் சீட்ல உட்காந்து படம் பாத்துக்கிட்டு இருக்கான், நான் மட்டும் பீரோல உட்காந்து படம் பாக்கணுமா? உனக்கு எவ்வளவு எகத்தாலும், வேலை இல்லாதவன்னா உனக்கு அவ்வளவு இழிச்ச பாத்திரமா போச்சா?
3: இல்ல சார், பீரோன்னா பி வரிசையில மூணாவது சீட்ல உட்காருங்க சார்.
4: ஓ சாரி, உள்ள உள்ள சவுண்ட்ல உன் சவுண்ட் கேக்கலப்பா. டிடிஎஸ் போல இருக்கு, சைட்ல இருந்தெல்லாம் சவுண்ட் வருது.
5: படம் பார்க்க வந்தீங்களா?
2: இல்ல, ஃபைல்ஸ் ஆபரேஷனுக்காக வந்திருக்கிறேன்.
5: எங்க வேலை பாக்குறீங்க?
2: மதுரையில கலெக்டரா இருக்கிறேன். இன்ன என்னையா, வேலை இல்லாதா நூன் ஷோக்கு வருவான் கேக்குறான்.
5: கோட்டெல்லாம் போட்டிருக்கேன்னு
2: கேட்டோம். கோட்டு இந்த கிழிச்சல மறைக்கிறதுக்கா போடுது?
5: கிழிஞ்சது போ, அதான் இந்த நாத்தம் ஆறுது.
2: இங்க மட்டும் சந்தனமும் சவ்வாதமா மணக்குது. என்னங்கடா இது, படையப்பா படத்துல பாளையத்தம்மன் சீன்லாம் வருது, கிராபிக்ஸ்ல மாத்திட்டாங்களா?
5: பாளையத்தம்மன் தான் ஓடிட்டு இருக்கு.
2: சும்மா இறியா, வெளிய படையப்பா போஸ்டர் பார்த்துட்டு தான உள்ள வந்தேன்.
5: யோ, அது ரெகுலர் ஷோ, இது நூன் ஷோ.
2: பகல் காட்சியா? ஆத்தா இப்படி என் வாழ்க்கையில விளையாடிட்டாளே.
6: அவதான்டா ஆத்தாடா.
2: உன்னை பார்க்கும் போதே டவுட் ஆனே.

நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்க

0: கபாலி, கபாலி சோரா, அண்ணே வாடா வாடா வாடா வாடா. எவ்வளவு ரெண்டு மணி நேரம் காத்துட்டு
1: இருந்தேன். இருக்க பெரிய தம்பி
2: ஆயிட்டியாப்பா,
1: இருக்குப்பா.
2: என்ன பாம்பே பண்ணது பெரிய பாப் சிங்கர் ரைட்டிங் போல இருக்கு. ஏதாவது கச்சேரியில மோளகில வாசிக்கிறீங்களா?
1: சிங்கர் சொல்லிட்டு மோளம் சொல்லப்படாது, அசிங்கமா இருக்குல்ல.
2: ஓஹோ,
0: என்னடா முகமெல்லாம் அடிபட்டு இருக்கு.
1: அதை என்ன கேக்குற அண்ணே? சென்னை நினைச்சு அரக்குணத்துல இறங்கி தொலைஞ்சிட்டேன். அப்புறம் எரிச்சல ஆகி போய் ஒரு கார வாடகை பிடிச்சி மெட்ராஸுக்கு வந்துக்கிட்டே. திருவள்ளூர் வந்தோம்னா டமான் ஒரு லாரில கொண்டு விட்டாங்க. பொழைச்சு பாக்குறேன், காரு கண்ணாம்னாலும் மல்லாக்க கிடக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த டிரைவர் எடுபட்ட வேலுக்கு அவிஞ்ச கண்ணு.
0: ஐயோ, அதுக்கப்புறம் என்ன?
1: அதுக்கப்புறம் என்ன? திருவள்ளூர்ல இருந்து போரூர் வரைக்கும் நடந்தே வாரே.
2: திருவள்ளூர்ல இருந்து போரூர் வரைக்கும் தான் நடந்தது? என்னவோ திருப்பதியில இருந்து நடந்து வந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு
0: இருக்கீங்க. என்ன சித்த பாக்கிட்ட விளையாடிக்கிட்டு? சரி, என்ன திடீர்னு சென்னைக்கு புறப்பட்டு வந்துட்ட?
1: அதான அமைஞ்சிக்கிறதுல நம்ம அப்பா அவன வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுல யாருமே இல்லையே. அதை வித்துட்டு பணத்தை கணத்தை வாங்கிட்டு போனான்னு வந்தேன்.
3: பணத்தை வச்சுதான் நீங்க பாம்பேல இப்ப செட்டில் ஆனீங்க?
1: நோ, ஸ்டாண்டிங் இன் மை ஓன் லக். சொந்த உழைப்புல முன்னேறி பாம்பேல பெரிய ஆளா இருக்க, நீ அப்படி எல்லாம் அவசரப்பட்டு பேசாதீங்க.
0: உண்மையாவே நீ கிரேட்டரா கபாலி.
1: பாதி பேரை சொல்லாதே.
0: சரிடா கபாலி சொல்றா.
1: ஐயோ, அதுவும் இல்லன்னு
0: பின்ன என்னதான உன் பேரு?
1: கபாலி
3: கான்.
1: ஏற்பட்ட கொடுமையை தட்டி கேட்கறக்காக தனி ஒரு ஆளா அந்த ஸ்பாட்டுக்கு நான் போனேன். அப்ப ஆப்போசிட் பார்ட்டில இருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து என்ன குறி வச்சு சூட் பண்ணிட்டான். அதை பாத்துக்கிட்டே இருந்த என்னுடைய உயிர் நண்பன் ஜாபர் கான் ஓடி வந்து அந்த குண்டை தன்னோட நெஞ்சில வாங்கிட்டு சந்திச்சான். அப்பேற்பட்ட உயிர் நண்பனை மறக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் பேர்ல இருக்க கானை தூக்கி என் பேர்ல இருக்க கபாலியில சொருகி கபாலி கான் வச்சுக்கிட்டேன்.
2: இது பாஷா படத்துல வர சூப்பர் ஸ்டார்ஸ் மாதிரி.
1: இந்த பாரு, அப்பா சைலண்டா கதை கட்டுக்கிட்டு இருக்காருல்ல, அது மாதிரி நீ கேட்க பழகிக்க. ஏன் படம் பண்ணலாம் சொல்ற நீ?
2: அப்போ உங்க பேரு கபாலி கான்.
1: மகனே, பாம்பேல இருக்க ஷாரு கான், அமீர் கான், சல்மான் கான் இவங்களை கேட்டா கூட யாரும் தெரியாதுருவாங்க. ஆனா அவன் சித்தப்ப கபாலி கான யார்ட்ட கேட்டாலும் குழந்தை கூட கொண்டாந்து வீட்டுல விட்டுருப்பா. அவளுக்கு பிரமஸ் அவனுங்க எல்லாம் படத்துல தான் டானு. உன் சித்தப்ப நெஜத்திலே டானு, தெரியுமா?
2: தெரியாது.
1: ஆமா, நீ என்ன பிள்ளை வளர்த்திருக்க? எப்ப பார்த்தாலும் சிலித்தனமா பேசி அசிங்கப்படுத்துறானே.
0: அவனே நடந்து நடந்து டங்கு வர இருந்து வந்திருக்கான். அவன நீ வேற இம்சப்படுத்திக்கிட்டு போடா, போய் குளிச்சு என்ன சாப்பிடு. ஆமா, அவனுக்கு என்ன சாப்பிட போட்டு
3: போ. வா தம்பி வா,
2: டங்கு வர பாத்துக்கோங்க சித்தப்போ.
1: இஞ்சி கேப்ல பஞ்சடிச்சு பிராணே.

0: பண்ணிக்கலாம் இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: எடுக்கட்டுமா?
1: ஏய், ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

என் முத்தம்மா பணக்கோட்டம் போட்டதே எடி. ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி. என் முத்தம்மா கட்டையிலும் வேகாதடி. ஊசி முனை

ஓங்கிய பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: கேட்டதம்மா.
1: துடும் துடும் துடும் துடும் துடும் துடும் துடும் துடும் துடும் துடும் துடும் துடும்.

மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை.

ஆண்மையில்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது. பெரியமுள் சிறியமுள் இரண்டும் இல்லாதது நேரத்தை காட்டாது. ஆண்மையில்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது.

மைதானத்தில் சுகம் கொழு கொழுங்குது, வண்டு தேன் குடிக்குது, மனம் கிழு கிழுக்குது.

0: கவுண்டரே, இதோ கூட்டமா நிக்கிறாங்களே, இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த வீடு. இறங்கு கமானியா,
1: கால் சிக்கிச்சுப்பா,
0: தொட்டு கும்பிடுங்க.
1: சாப்கிறோம் சாப்கிறோம்.
0: என்ன சொல்றாரு,
2: இந்தி தெரியும் சொன்னீங்க?
0: அந்த இந்தி வேற, இந்த இந்தி வேற.
2: ஓ, இந்தியில ரெண்டு இருக்குன்னு இப்பதான் நான்
0: தெரிஞ்சேன். ஏய், யார பாத்து நிப்பாட்ற இங்க பாத்தியா?
1: எங்க முதலாளி ஆளா? குட் மார்னிங், ஜா ஜா.
0: பாத்துக்கிட்டீங்களா? சத்யநாராயண், வணக்கம்.
1: வணக்கம்
0: அண்ணா, கொஞ்சம் பாக்கணும்.
1: பூஜை இல்ல வேற, உள்ள போயிருங்க, வந்துருவாரு.
0: சரிண்ணா, இங்க பாருங்க, ரஜினி சார் எது கேட்டாலும் ஆமா ஆமான்னு சொல்லணும், புரியுதா? அப்படி சொல்லணும்னா உங்க கதையை ஓகே பண்ண மாட்டாரு. நான் முத போறேன், நீங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் வாங்க.
3: வணக்கம், உட்காருங்க.
0: பரவாயில்ல,
3: உட்காருங்க.
0: ஷூட்டிங் போற நேரத்துல நான் உங்களை தொந்தரவு பண்றதா நினைச்சுக்கிறாதீங்க. உங்கள்ட்ட உயிர் பிச்சை கேட்டு வந்திருக்கேன்.
3: உயிர் பிச்சை?
0: என் கூட பிறந்த அண்ணன் உங்க மேல உயிரையே வச்சிருக்காரு, ஒரு நல்ல கதை ஆசிரியர். எங்க அவர் கதையை உங்கள்ட்ட சொல்ல முடியாம போயிருங்கிற பயத்துல அவருக்கு நாலஞ்சு தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. எப்படியாவது அவர் கதையை கேட்டு அவருக்கு உயிர் பிச்சை விடுங்க.
3: கூப்பிடுங்க
0: அண்ணா, வாங்க.
2: வணக்கம்.
3: உங்களை பத்தி உங்க கூட பிறந்த தம்பி எல்லாம் சொன்னாங்க.
2: கூட பிறந்த தம்பியா? ஆமா ஆமா.
3: உட்காருங்க. பாவம், உங்களுக்கு என்கிட்ட கதை சொல்ல முடியாம நாலு தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லி உங்க தம்பி சொன்னாங்க.
2: எனக்கு ஆத்து. ஆமா, ஐ அம் டெல்லிங் ஸ்டோரி, வெரி இம்பார்ட்டன்ட் மேட்டர்.
3: எனக்கு தமிழ் தெரியும்.
2: தமிழ்ல கதை சொல்லலாமா? இந்தியாவிலேயே, என் உலகத்திலேயே இதுவரைக்கும் யாருமே சொல்லி இருக்க முடியாத ஒரு புதுமையான கதை சார் இது.
3: கதை சொல்லுங்க.
2: ஏ சென்டர், பி சென்டர், இசட் சென்டர் வரைக்கும் ஓகோன்னு ஓடக்கூடிய ஒரு கதை சார் இது.
3: கதை சொல்லுங்க.
2: கதை என்ன சார்? காரம், மனம், குணம், கடுகு, உளுந்தம் பருப்பு, சென்டிமெண்ட், இப்படி மசாலா கலந்த ஒரு கதை சார் இது.
3: முதல்ல கதை சொல்லுங்க.
2: நம்ம கதையை ஓபன் பண்ண உடனே அழகான ஒரு கிராமம், அந்த கிராமத்துல பச்சை பசேலுங்கிற செடிகளும் கொடிகளும் ஆறுகளும் குளங்களும் குட்டைகளும் இருக்கு சார்.
3: அது லொகேஷனுங்க.
2: அதான் லொகேஷனா? அந்த கிராமத்துல ஒரு பெரிய மிராஸ் சார், அந்த மிராசாருக்கு ஒரு பொண்ணு சார், அந்த பொண்ணுக்கு சுயவரம் நடத்துறார், சுயவரத்தை ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்ட்ல நடத்துறார். 18 பட்டி மிராசாரர்களை வர வைக்கிறார், நடுவுல ஒரு ஏர்கலப்பையும் வைக்கிறார். அங்கதான் சார் கதையினுடைய நாட்டே இருக்கு. அந்த ஏர்கலப்பைய யார் எடுத்து வளைக்கிறாங்களோ அவங்களுக்கு தன் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்றார். 18 பட்டி மிராசாரும் வர்றாங்க. அந்த ஏர்கலப்பைய தூக்கவும் முடியல, அசைக்கவும் முடியல, முக்குறாங்கோ முணுங்குறாங்கோ குக்குறாங்க. நீங்க வர்றீங்க சார், ரெண்டே விரல்ல உங்க ஸ்டைல்ல அந்த ஏர்கலப்பை அப்படியே தூக்கி ஒரே அடியில பட்டுன்னு உடைக்கிறீங்க. தர தர தர தர தர தர தர. அப்ப மியூசிக் போடுறோம், நீங்க அந்த பொண்ணை பாக்குறீங்க, பொண்ணு உங்களை பாக்குது, அண்ணனும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். அந்த இடத்துல சார் பெரிய லாக்கே போடுறேன். விதி சித்தி ரூபத்துல விளையாடிருச்சு. அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம். அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிட்டா 14 வருஷம் ஜெயிலுக்கு போகணும்.
3: இது ராமாயணமாச்சு.
2: என்னது ராமாயணமா?
0: ஆமா, வில்ல கலப்பை ஆகிட்டீங்க, வனவாசத்தை சிறவாசமா மாத்திட்டீங்க.
2: அது கம்பர்னு ஒரு பெரியவர்கிட்ட கதையை சொன்னேன் சார், அந்த ஆள் கொண்டு போய் யாருக்கோ வித்துட்டாரு போல இருக்கு. அது கிடக்கு சார், இன்னும் எக்கச்சக்கமான கதை என்கிட்ட இருக்கு. இன்னொரு கதையை சொல்றேன் கேளுங்க சார். இது என்ன சார்?
3: அஞ்சு விரல்.
2: இந்த அஞ்சு விரல் எப்படி ஒற்றுமையா இருக்கும்? அதே மாதிரி ஒரு ஊர்ல அஞ்சு அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்கிறாங்க. அதுல மூத்தண்ணனுக்கு கல்யாணம் ஏற்பாடாகுது. மூத்தண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாக்கி 4 பேர் தனியா இருப்பாங்க. குடும்பத்துல குழப்பம் வந்துரு இல்லையா? அங்கதான் சார் பெரிய டேர்னிங் பாயிண்டே வச்சிருக்கேன். அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க.
3: இது மகாபாரதம்.
0: இது டிவில வந்திருக்க?
2: டிவி வரைக்கும் வந்துருச்சா?
0: ஆமா, பஞ்ச மண்டவரை அஞ்சு வரல ஆகிட்டீங்க.
2: அதே வியாசர்னு ஒரு பெரியவர் என்கிட்ட இருந்தாரு, அவர்கிட்ட இந்த கதையை சொன்னேன், அவர் கொண்டு போய் டிவிக்கு வித்துட்டாரு போட்டு இருக்கு. இதுக்கு தான் சார் பெரிய ஆளுங்கட்டியே நான் கதை சொல்றது இல்ல சார். இது வரைக்கும் யாருகிட்டயும் சொல்லாத ஒரு புதுமையான கதை உங்ககிட்ட சொல்லுமா?
3: கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. நீங்க யாரு என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஊர்ல டீ கடை வச்சுட்டு நடத்திட்டு இருந்தீங்க, பெரிய கதாசிரியர் ஆகணும்னு சொல்லி மெட்ராஸ்க்கு வந்திருக்கீங்க. நீங்க கதை சொல்ற விதத்தை பார்த்தா நீங்க நடிகன் ஆகலாம். நடிக்க முயற்சி பண்ணுங்க, முன்னுக்குருவீங்க. என்ன சாப்பிடுறீங்க?
2: இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்?
3: என்ன சாப்பிடுங்க? காஃபி, டீ?
2: டீ காஃபி எல்லாம் வேணாம் சார், ஏதோ ஓவல் போன் விட்டா ஆர்லி
3: ரெண்டு ஓவல் கொண்டாப்பா. என்ன சொல்லி
0: சார்? சரிங்க.

0: என்ன பாக்குது?
1: உன் ஊர்க்கார பையன் ஒருத்த உன்ன தேடி சுத்திட்டு இருந்தான், நம்ம கடையில தான் இருக்கான்னு சொல்லி கூட்டி வந்திருக்கேன். வாயா.
0: அப்படியா? யார் அது?
2: என்ன வடிவேலு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா
0: பெருமா?
3: என்ன பேசு.
0: ஆஹா, மறுபடியும் நம்ம ஊருக்காரன வம்பா குட்டி வந்திருக்கானயா. இவனும் ஒரு லாரிய குட்டி வந்திருந்தா
2: என்னப்பா தகைச்சு போய் நிக்கிற? நான் தான்பா பெருமாளு.
0: யாரா நீ?
2: மாரியம்மன்
1: கோயில் திருவிழா
2: என்னடா
0: துரோகம்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வெளியே போய் ஃப்ரீயா சுத்திட்டு வர்றேன், அதையும் கெடுத்து மண்ணள்ளி போடுறேன், நியாயமாப்பா?
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, இதெல்லாம் விடு.

0: இதுல ஒரு ஷட்டிங் எடுத்துக்கிறீங்களா
1: மச்சா? இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு.
0: இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு.
1: ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே எடுக்கிறோம், அந்த கட்டம் போட்டதை எடுங்க.
0: நீங்க பாருங்கம்மா, எடுத்து காட்டுறதுக்கு தானே நாங்க இருக்கிறோம்.
2: நீ பாட்டு காட்டி காசு கொடுக்கறது யாரு?
1: நீங்க
2: கம்மனு யோ பில்லு போடு.
0: என்னது
2: பில்லு?
0: ஓஹோ, பாப்ப நாயகன் பாளையமா?
2: அந்த ஊருக்காரங்களுக்கு பில்லு போட மாட்டியா?
0: போடுறையா?
2: கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல, இவனுக்கு ஏமாத்திருவானுங்க.
0: மொத்தம் 995 ரூபாய் வருதுயா.
2: எப்பா ஒரே அல்ல அள்ளிட்டா, இந்த பணத்துக்கு 10 பன்னி வாங்கி விட்டுருக்கலாம்.
1: வாங்கி விட்டா வருஷத்துக்கு 50 குட்டி போடு. வேற என்ன
2: பண்ணி குட்டி போட்டா லாபண்டி? இந்த துணி குட்டி போட்டா லாபமா?
1: போடுதாமா.
0: ஏன்பா இன்னொரு 5 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க.
2: 2 இட்லி 2 வடை 2 தோசை கொடு.
0: யோ ஜவுளி கடையில அதெல்லாம் கிடையாதுயா.
2: பின்ன ஏதாவது வாங்கிக்கண்ண.
0: துணி ஏதாவது வாங்கிக்கன்னு.
2: துணின்னு அப்படி சுத்தமா சொல்லணும். சில்லறைக்கு அலையறான் பாரு சில்லற.
0: அப்படி இல்லையா, இந்த தீபாவளிக்கு எங்க கடையில 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கோம். எந்த நம்பருக்கு பரிசு உள்ளதோ அவங்களை ஜோடியா ஜப்பான சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம்.
1: 5 ரூபாய்க்கு சப்பானா? ஐயோ ஐயோ ஐயோ மச்சா மச்சா, சப்பானுக்கு போலாம் மச்சா, வாங்க மச்சா.
2: நான் இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கே போனது இல்லடி, சப்பான் ரொம்ப தூரம், நம்ம எப்படி போறது?
0: அத பத்தி நீ கவலைப்படாதயா.
2: நீ கவலைப்படுறீங்களா?
0: இங்க இருந்து புறப்படுறதுல இருந்து ஜப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம், அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம்.
1: ஐ மச்சா,
2: அப்போ 5 ரூபாய்க்கு 8 முழம் வெட்டி கொடு.
0: 5 ரூபாய்க்கு 8 முழமா?
2: சரி 4 முழம் கொடு.
0: இந்த
2: இது என்ன கடை துடைக்கிற துணியா?
0: சோ 5 ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும். இந்த பேரு ஊரு விலாசம் எல்லாம் சொல்லு.
1: உங்க பேர சொல்லுங்க.
2: மயில்சாமி.
1: அவர் பஞ்சாயத்து நானே முப்பாத்தா.
0: முப்பாத்தா
1: பேரடி தேர்வு பாப்பநாயக்கம்பாளையம் கோயம்புத்தூர்.
2: தப்பி தவறி அந்த தெருப்பக்கம் வந்துடாத, நாயகி ஜாஸ்தி.

0: இந்த புரோக்கர் பைய வரேன்னா ஆளே காணாமே. எப்பா ஒரு வாழைப்பழம் கொடு.
1: ஒண்ணு வேணுமா சீப்பா வேணுமா?
2: சீப்ப வச்சுட்டு அவரு தலையா சீவ போறாரு, ஒரு வாழைப்பழம் குடியா?
0: ஏயா நீ பேசுற நானும் பேசுறேன், அப்புறம் எங்க வருது?
1: இந்தாங்க பழத்தை சாப்பிடுங்க.
2: திருப்பதியில மரத்துல உட்காந்து இப்படிதான் சாப்பிடும். அப்படியே இருக்கு.
0: ஏன்னா தோல எங்க போடுறது?
2: பேங்க்ல போடு.
0: பேங்கடையா?
2: கீழே போடுறா கேன.
0: அதே எடக்கு அதே மடக்கு.
2: சரி எடக்குனா என்ன மடக்குனா என்ன?
0: ஆஹா அதே சண்டாளம் தாயா. யோ ஒளிஞ்சிலானது போதும், வெளியே வாயா.
3: யோ அம்மா
0: யோ என்ன ஆச்சு?
3: என்ன ஆச்சு? ஒரு வாழைப்பழத்தோல ஒழுங்கா போட தெரியல, உனக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி.
0: இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஆகுண்டா ஏன் அந்த ரூட்ல வர்றீங்க?
2: முட்டாள் மேல பாருடே.
0: என்னை
2: விரைவில் செல் ரூபத்தில் வருகிறேன்.

0: சுதி சேர்ந்து பாடுங்கடா. சரி, இப்ப நான் பாடதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும்.
1: சதாபா.
0: இந்த ஊரில் பல பேரை பார்த்து
1: புட்டேன்.
0: சபாஷ். நாவீரசூர
1: நாவீரசூர அடிக்கதுவா.
0: நம்ம பட்டி நாலு பேரை கேட்டு பாரடா.
2: நம்ம பட்டி நாலு பேரை கேட்டு பாரடா.
0: சாரு
1: சாரு
0: எதுக்கும்
1: எதுக்கும்
0: துணிஞ்சவண்டா
2: துணிஞ்சவண்டா.
0: யாரடா டா போடுறீங்க,
1: யாரடா போடுறீங்க?

0: மார்க்கமாவும் வந்தான்னா இவன் பேச்சு ஜெயிக்க முடியாது. பேசாம இன்னைக்கு நம்ம மௌன விரதம் சொல்லிட வேண்டியதான்.
1: சொன்னா அது எப்படி மௌன விரதம் ஆகும்?
0: ஆளே வல்ல அதுக்குள்ள வைப்ரேஷன் வளர்ச்சி. இது என்ன ஆளை காணா? போயிட்டான். நல்ல வேலை தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு. என்ன உண்மையில தலைப்பா போயிருச்சு?
2: மீன் என்ன வேலை? வாயில புண்ணா பாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? ஏன்
0: அது வந்து
2: மௌன விரதம்? இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். வாய் இருக்கிறவன் மைக்கு வச்சு பேசினாலும் வியாபாரம் ஆக மாட்டேங்குது. நீங்க மௌன விரதம் வச்சீங்களேன். இப்ப பாருங்க ஐயா, பெரியோர்களே தாய்மார்களே எல்லாம் பக்கத்துல வாங்க. அண்ணன் இன்னைக்கு மௌன விரதம், அதனால இருக்கிற மீன் எல்லாம் பாதி விலைக்கு விற்க போறாரு. நீங்க கையில இருக்கிறது போட்டுட்டு அள்ளிட்டு போயிடுங்க.
0: நான் மௌனம் கிடையாது, விரதம் கிடையாது. என்ன பாத்துருவோம் பண்ண, இந்தியாவில எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க? அத்தனை பேர்ல என்னைய மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கபடி விளையாடுறே? ஏன்
2: உங்ககிட்ட என்ன வகையான மீன் இருக்கு?
0: எல்லா வகை மீன் இருக்கு.
2: ஒரு கிலோ விண்மீன் கொடுங்க.
0: ஏன் டயம்
2: என்ன? உன் டைம் மணி என்னாச்சு?
0: வாட்சிய கட்டலப்பா.
2: வாட்ச் இல்லன்னா என்ன? மீனை பார்த்து மணி சொல்லு.
0: மீனை பார்த்து எப்படி மணி சொல்ல முடியும்?
2: வாட்ச பார்த்து எப்படி மணி சொல்லுவ?
0: அதுல முள்ளு இருக்கு.
2: இதுலயே முள்ளு இருக்குல்ல?
0: ஐயோ,
2: இதுல என்ன எழுதி வச்சிருக்க?
0: இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும்.
2: இங்க விற்காம என்ன இங்கிலாந்துல விக்கிற? இங்க தானே விக்கிற. அப்புறம் எதுக்கு அந்த இங்கு?
0: போடையா?
2: அப்புறம் எதுக்கு அது?
0: அழிச்சிடவா?
2: அழி
0: அழிச்சு தொலைற. அழிச்சாச்சுப்பா.
2: என்னது இது?
0: போர்டு.
2: வெறும் போர்டு வச்சுட்டு என்ன பண்ணுவேன்?
0: உள்ளது கிழத்துற.
2: போர்டு இல்லாம எப்படி வியாபாரம் பண்ணுவேன்?
0: கடையும் காலி பண்ணிடுறேன்.
2: கடையவே காலி பண்ணிட்டா ஐஸ்வர்யாவோட அம்மாவை எப்படி மாமியார் ஆக்குறது? ஐஸ்வர்யா எப்படி அம்மா ஆக்குறது?
0: அந்த எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிடுற.
2: இந்த ஐஸ் ஹவுஸ்ல இருந்துட்டு அந்த ஐஸ்வர்யாக்கு ஆசைப்பட்ட தப்பு தானே?
0: மகா தப்பு.
2: அத வாயில சொன்னா பத்தாது.
0: என்ன பண்ணணும்?
2: கையெடுத்து காதல வை, கண்ண மூடு, பத்து தோப்பு கண்ணம் போடு. போடுறா அந்த முண்ட கண்ண மூடு.
0: ஐயோ, என் கடையை காணோம், என் கடையை ஆட்டையை போட்டு போயிட்டா. இதுக்குதான் கண்ண மூட சொன்னாலும்

0: கலாச்சார பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: Everybody, this is a song which is gonna be a massive hit of the year. Thank you.
2: மாடு சித்தா மனுஷன் தின்னான் தோல வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க மாடு சித்தா மனுஷன் தின்னான் தோல வச்சு மேல கட்டி.

0: நக்மூக்க.
1: ஏய், இங்க நான் தான் கிங்கு. நான் வச்சதுதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் என் இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்பனு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தரப்படணும் நினைச்ச உன்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹொக்கோம் டைகர் கா ஹொக்கோம்.

0: பிட்டி ரொம்ப குஷியோ.
1: லவ் ஓகே ஆயிடுச்சுல?
0: உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு.
1: எப்படிரா
0: தன்னுடைய லவ்வுக்காக ஒரு அப்பாவிய அடமானம் வச்சுட்டு போனமே, அடமானத்துக்கு இருந்தவன் என்னானு கொஞ்சமா நினைச்சு பாத்தியாடா? நினைச்சு பாக்கிறியா? எப்ப டேய் போற இடத்துல ஒரு பின்பக்க வாசல் இருந்தா அப்படியே புரிஞ்சு ஓடிடுறதா? அஞ்சு இஞ்சு உள்ள விட்டு இறக்கிட்டாண்டா. சாரி,
1: ஐ அம் சாரி.
0: ரீ எதுக்கு முனையா?
1: நெஞ்சினில் நிறைந்தால் மூச்சி நிற்க என்ன?
0: பெஸ்ட் ஆஃப் லக்.
1: தேங்க் யூ.
0: தங்கச்சி கொஞ்சம் கடுங்காப்பி போடுமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாத்தா டாப் கிளாஸா இருக்க, இப்படி லோ கிளாஸா நடந்துகிட்டு இருக்க, அசிங்கமா உனக்கு.
2: என்னது
0: வேலுவ, நீ லவ் பண்றியா? ஆமா, இந்த விஷயம் உக்காலுக்கு தெரியுமா?
2: தெரியுமே. சரி, நீயும் லவ் பண்ணிக்கோ சொல்லிட்டா.
0: அடடா, வெக்கம் கெட்ட குடும்பமா இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா தங்கச்சி, வா வா வா. விஷயம் தெரியுமா உனக்கு?
2: என்ன?
0: இவ உங்க அண்ணன் லவ் பண்றாளா?
2: அதான் தெரியுமா.
0: தெரியுமா? அப்ப உங்க அண்ணன் இவ அக்கால லவ் பண்றது?
2: ஓ, அதுவும் தெரியுமே.
0: என்ன எல்லாத்துக்கும் மேமேன்னு எங்க டே வேலு?
3: என்னடா என் கரைச்சல்?
0: கரைச்சல் பண்றது நீ, நான் கரைச்சல் பண்றேன்றியா? ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பென்சில் இருக்கலாம், ரெண்டு பேனா இருக்கலாம், ரெண்டு சைக்கிள் இருக்கலாம், ஆனா ரெண்டு காதலி எவனாச்சும் வச்சுக்கலாம்? அதுக்கெல்லாம் ஒரு அல்சர் வேணா?
3: அல்சர
0: புரியல? கலாச்சாரம்.
3: அது பேர் கல்ச்சர்.
0: அது வேணா? அது இருக்கணும். அது இருந்தா தான் மனுஷன்.
3: ப்ரோசீட் ப்ரோசீட்.
0: புரட்சி தலைவரா?
3: அதெல்லாம் உனக்கு புரியாது.
0: மாமா அக்கா காரி, நீ இங்க தான் தெரியறியா? அதுக்குள்ள இருந்து உன் தங்கச்சி இங்க தூட்டு விட்டாளா? என்னமா வேலுவ உன் தங்கச்சி லவ் பண்றானா? நீ சரிட்டியாம
2: ஏதோ சின்ன பொண்ணு ஆசைப்படுறா. என்ன பண்றது?
0: ஆசைப்பட்டா பாப்கார் வாங்கி கொடு, பலூன் வாங்கி கொடு. லவ்வையா விட்டு தருவாங்க?
2: நான் இங்க விட்டு கொடுத்த? நானும் தானே லவ் பண்றேன்.
0: வேலு நல்லா கேடு, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அது இல்லாத உன்ட்ட ஒர்க் பண்ண நான் தயாரா? நான் இன்னியோட விளைவிக்கிறேன், வர்றேன்.
3: கூப்பிடல
0: அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் கவித்திட்டாங்க.
3: அது கம்பெனி சைக்கிள்.
0: உடமாட்டம் இல்ல, நாகரிகம் தெரிஞ்சவங்க. நாண்டுகிட்டு செத்தாலும் சாவம தவிர நாயம் கிடைக்காத நாதாரி ஆனாலும் ஒதுங்க மாட்டோம். எங்களுக்கு வேற இடத்துல வேலையா கிடைக்காது? போவானா? ஏன் ஜெருப்பு?
3: போ, வாயில ஒண்ணு கால ஒண்ணு போட்டு போ.
2: அண்ணா
3: அடவ எங்கம்மா போறேன்?

0: கடமைக்கு தகுந்தபடி ஒரு பயக்கிட்ட கூட வேலை இல்லையே.
1: ஏய் மாலினி, மாலினி,
2: மாலினி, மாலினி, மாலினி, என்ன கொள்ள போகுதுன்னு இப்படி சத்துறீங்க?
1: ஒண்ணு இல்ல, இப்போ நீ உள்ள வேலையா இருந்தியா?
2: இல்ல, உங்களை போல வேலை வெட்டி இல்லாம தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன்.
1: ஐயோ, சொல்லி காட்டுறாளே, சொல்லி காட்டுறாளே.
2: சரி சரி, எதுக்கு கூப்பிட்டீங்க?
1: இங்க நடந்த கலாட்டாவில நான் எதுக்கு கூப்பிட்டேங்கிறதையே மறந்துட்டேன்.
2: அப்ப நான் வரேன்.
1: இரு இரு இரு, போகாத. ஞாபகம் வந்துருச்சு, நான் காபி சாப்பிட்டே பழக்கமா போச்சா?
2: என்னது
1: இரு இரு, நீ திடீர்னு காப்பியை நிறுத்தின உடனே திடீர்னு ஒரு தலைவலி.
2: அப்ப கொஞ்சம் கஷாயம் போட்டு கொண்டார.
1: அங்கதானே உதைக்குது, அதை அப்படியே காப்பியா மாத்தேன், காப்பியா.
2: இது ஒண்ணும் குறைச்சல் இல்ல.
1: எதுலதான் குறைச்சல் மாலினி? ஏ மாலினி, என்னோட அருமை உனக்கு இப்ப தெரியாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆஹா, நம்ம புருஷன் இப்படி வட்டவனா அப்படின்னு நினைச்சு நீ ஆச்சரியப்பட போற.
2: அப்போ அந்த நல்ல நாள் வரட்டும், நீங்க காஃபி சாப்பிடுவீங்க.
1: பாத்தியா பாத்தியா பாத்தியா, என் வீக் பாயிண்டே பிடிக்கிறியே மாலினி. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு கப்பு காபி பிளீஸ் பிளீஸ். அது சக்கர வேணாலும் குறைச்சுக்க.
2: நான் சொல்றபடி செஞ்சா ஒரு கப்பு காஃபி தரேன்.
1: செஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கிறீ, என்ன செய்யணும் சொல்லு சொல்லு. இங்க இருக்கிற உயர்வுக்கு போனோமா, வெளியே இருக்கிற உள்ளதுக்கு போனோம்?
2: அதெல்லாம் வேண்டாம்.
1: ஐயோ, எங்க கூட்டிட்டு போறாளோ, என்ன செய்ய சொல்லுவாளோ.
2: இங்க வாங்க.
1: இது என்ன உலக்க?
2: கொஞ்சம் முழுகா தூள் இடிச்சு கொடுங்க, நான் போய் காஃபி கொண்டறேன்.
1: நான் மிளகா தூள் கடிக்கிறதா?
2: கூட மாட வேலை செஞ்சா ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க.
1: இதுல எப்படி குறைவன்? நான் தான் நான் அடவுல குறைஞ்சுகிட்டே வரேன்னு. கொஞ்சம்
2: போறீங்க,
1: கதவை தாழ போட்டு வந்துடுறேன். திடீர் சினேகன் எவனாவது வந்துருவான்.
2: ஒருத்தரும் வரமாட்டாங்க, எல்லாம் நான் போட்டாச்சு.
1: திட்டம் போட்டுதான் இந்த சதி நடக்குதா? ஆமா, நான் என்ன வேலைக்காரனா? எனக்கு போனா ஒரு வேலைக்காரி வச்சுக்கிட்டா என்ன?
2: ஆமா ஆமா, உங்களுக்கே வேலை கிடையாது, இந்த லட்சணத்துல ஒரு வேலைக்காரி.
1: தாக்குறாளே தாக்குறாளே. ஐயோ, இது காபி தூளா இருந்தாலும் பரவாயில்லையே, முடங்கா பொடியாச்சே. நெடியேறுமே நெடியேறுமே.
2: இந்த பாருங்க, நம்ம குடும்பத்துல என்னமே சிக்கனமா நடத்தணும்.
1: அது என்ன இப்ப சிக்கனம்?
2: ஒண்ணு இல்ல, நம்ம ரெண்டு பேரோட மூணாவது ஆள் சேரப்போகுது.
1: யாரது மூணாவது ஆள்? யாரது?
2: அதாங்க,
1: ஏதோ உண்மையை கூட சொல்ல மாட்டேங்கிறாளே.
2: ஒண்ணு இல்லைங்க, நானு மூணு மாசமா முழுவாம இருக்கேங்க.
1: மூணு மாசமா? மூணு மாசமா?

0: என்ன மச்சான் இது குறிஞ்சு ஊர் ஜென்மா சொல்லிட்டு போறாங்க?
1: எதையோ கீழே போட்டாங்க, தேடிட்டே போறாங்க போல இருக்கு.
0: அட இல்லீங்க, வணக்கம் சொல்லிட்டு போறாங்க போல இருக்குது.
1: வணக்கமா? இந்த சப்பான் சரங்க ரொம்ப மரியாதையானவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு
0: மச்சான். எனக்கு அதே மாதிரி குனிஞ்சு சொல்லணும்னு ஆசையா இருக்குது மச்சான்.
1: நீ குனியாதடி, சுளுக்கு பிடிச்சா மூணு நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன்.
0: போங்க மச்சான், இந்த ஊர்ல வணக்கம் சொல்றது எப்படின்னு யார்ட்டையாவது கேளுங்க மச்சான்.
1: யாரு கிட்ட எதுக்கிட்ட கேக்குற? முன்சாமி கிட்ட கேப்போம். முன்சாமி
2: என்னயா
1: சப்பான் பாசையில வணக்கம் எப்படியா சொல்றது?
3: கடிய மூஞ்ச பேக்கறதுக்கு சரியான சந்தர்ப்பம். ஜப்பான்ல தாறு மாற எதையாவது சொல்லி மாட்டி விட்டுரும். அடி வாங்கட்டும், அப்பதான் நம்ம அருமவனுக்கு புரியும்.
1: என்ன யோசிக்கிற, உனக்கு தெரியாதா?
3: நமக்கு தெரியாது ஜப்பான. ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு. பாகா,
1: ஆஹா, ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா. யோ, இந்த சப்பான் சனங்களை பார்த்து நான் பாகா சொல்லணையா?
3: சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
1: என்னது, எதுக்கு பாகா சொல்றதுக்கு அடிக்குது? டே முனுசாமி, இந்தியாவிலே ஒரு பைய என்ன கை நீட்டி அடிச்சது இல்ல, ஊரு விட்டு ஊரு வந்து என்ன உதவாங்க
2: வச்சுட்ட.
1: போறேன்

0: மச்சான் இங்க வாங்கல.
1: என்ன மாப்பிள,
0: கொஞ்சம் கடையை பாத்துங்க, மார்க்கெட்டுக்கு போய் சாமான் வாங்கிட்டு
1: போயிட்டு. அடையங்கப்பா, தங்கச்சி மாப்பிள கடையை நல்லா தாய வச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரே நாள வியாபாரத்தை கத்துக்கிட்டு போய் நம்ம ஊர்ல தெருப்பூரா நாலஞ்சு மளிகை கடையை வச்சு விட்ட வேண்டியதான்.
2: கடைக்கு புதுசா
1: பழசா இருந்தா மட்டும் என்ன பண்ண போற?
2: இல்லையா, இதுக்கு முன்னால பார்த்தது இல்லையேன்னு கேட்டேன்.
1: முன்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ண போற?
2: நீ
1: என்ன வேணும் நீ முதல்ல கடல நானே கேட்ட.
2: ஆமா,
1: அப்புறம் என்ன?
2: இல்ல நல்ல நல்லெண்ணான்னு கேட்டியா? சுத்தமான
1: அப்படி கேட்டியா? சத்தியமா சுத்தமான நல்லெண்ணாப்பா?
2: அப்ப ஊத்து, இது கடல தானே?
1: ஐயோ, நான் ஊருக்கு போறேன், எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்க. இனிமே பாடிய கடையே வா.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மாப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: இவங்க மத்தியில இந்த ஊர்ல எப்படி வண்டியை ஓட்டப்படும் தெரியலையே. எஸ்டிடி புத்து அப்படி நம்ம ஆத்தாளுக்கு ஒரு போனை போட்டு சொல்லிட வேண்டியதான்.
1: இங்க வந்துட்டோம்னு
0: ஐயா ஒரு எஸ்டிடி போட்டுக்கலாமா? என்ன போட்டுக்கலாமான்னு கேட்டா எடுத்துட்டு போச்சுறாரு. மெண்டலா இருக்குமோ?
2: இங்க இருந்தே போன் போடியா?
0: அப்படி சொல்ல வேண்டியதானே. இப்படி இப்படின்னா இது என் சுத்தாம இருக்கு, சுத்துறதுக்கு தானே இருக்கு. இந்த நம்பரை மொத்தமா படிச்சு சொல்லுங்க.
1: 93 கோடி 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33 லட்சத்து 33
2: ஏன் கத்துற? வேணா அங்க இருந்து கத்து, உடனே காது கேட்கும். போன்ல

0: மெதுவா பேசியா?
1: சரி சரி கோச்சுக்கலாங்க.
2: கருப்பியா
0: கேக்குறியா? யோ கேக்குறாம்யா, எல்லாம் அந்த கடைக்கார பையனாலதான். நான் தாண்டா நொண்டி இப்படி பேசுற, எங்க இருக்கு நீங்க? எங்க அம்மா எடுக்குதியா? அப்படி எங்க அம்மாட்ட கொஞ்சம் போன கூடா.
2: அம்மா அம்மா, நான் தான் உன் பிள்ளை பேசுறேன். மெட்ராஸ் வெட்டம்மா, பணமெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். எப்படியாச்சும் வேலை வேலை சம்பாதிச்சுட்டு வீடு வந்து சேர்றம்மா. நான் அம்மா இங்க சகனம் சரியில்ல, நான் அப்புறமா பேசுறேன். அப்புறமா பேசுறேன் வைமா.
0: செலவாயிருக்குமா?
1: அதுக்குள்ள வரிசையா பஞ்சாயத்தாரா
0: பஸ்ல வந்தியா? இப்ப மாத்திர பாரு, பஸ் கண்டுபிடிச்சவன் பேரு
1: என்ன? பஸ் பேரா
0: சொல்ற?
1: பேசாம ஊர்ல
0: சினிமாவை கண்டுபிடிச்சது யாரு?
1: சொல்றியா சொல்றியா சொல்றியா? சினிமாவை கண்டுபிடிச்சது ஏவிஎம் மெய்யா பிச்சது யாரு?
0: இத மட்டும் கரெக்டா சொல்ல தெரியுது இல்ல? இதையும் சொல்ல
1: மாட்டேங்கிற இப்படி கேள்வி மேல கேள்வியா கேக்குறிய? இதுக்கு முன்னால என்ன வேலை பத்த?
0: நான் ஒரு காலத்துல வாத்தியாரா இருந்தேன்.
1: அதை விட்டு இங்க வந்த
0: நான் பேசினது அப்ப யாரும் கேட்கவே இல்ல. அதனால ஒரு டெலிபோன் பூத்த ஆரம்பிச்சு மத்தவங்க பேசுறத கேட்கணும்னு உட்கார்ந்துட்ட. நீ வந்த பேசிட்டு மூடிக்கிட்டு போக வேண்டியதானே? இதையும் போட்ட. இப்ப சொல்லு, கரண்ட கண்டுபிடிச்சது யாரு?
1: ஒன்னு
0: விடவே மாட்டேன்.
1: மறந்துருவாங்க நினைச்ச மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறானே. நான் தெரியாம பேல போட்டு அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லியா? நீங்க
0: பரிகாரம் இல்ல, ஃபைன் 500 ரூபாய்.
1: மறந்துடுறேன்.
0: இப்போ இந்த டேபிளை கண்டுபிடிச்சது யாரு?
1: ஐயோ!

தோளுக்கு மாப்பிள்ளை துள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை துள்ளி.

0: ஹலோ
1: டே மணி, நான் தான்.
0: மிச்சு எப்பரா இருக்க? உன் போன தாண்டா எதிர்பார்த்துருந்தேன். என் பையன் வந்து சென்றானா?
1: காலையில் பார்த்தது. இருப்பா, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு ஃப்ரீயாக பேசலாம்னு சொன்னேன். ஆளையே கண்ணில் காணோம். எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருப்பான்னு நினைக்கிறேன்.
0: அங்கே அவனுக்கு யாரா ஃப்ரெண்ட் இருக்கா? பக்கத்தில் ஏதாவது சினிமா தேட்டர் இருக்கா? செகண்ட் ஷோ சினிமா போயிருப்பாப்பா.
1: என்னடா இது பேட் ஹேபிட்? ஏண்டா நீ டே, உன் பையன் வந்துட்டான்.
0: டே டே, பூபதி கூப்பிட்றா, நான் ரெண்டு வாரத்தை பேசிக்கிறேன்.
1: என்ன பேச போற? பார்த்த படம் பிடிச்சிருக்காள்லன்னு கேட்க போறேன், அவ்வளோதானே? அதை நானே கேட்கறேன். போன வை.
2: ஐயா பால்
1: சார், இங்க வாங்க. ஐயா எங்க போயிட்டு வரீங்க?
3: இந்த பீச்ல, பீச் அங்க போய் காத்து வாங்கிட்டு வரேன்.
1: கிடைச்சதா?
3: பீச்ல ஒரு கூட்டம் அங்கிள், காத்தே வரல. சரி வீட்டுக்கு போறான். திரும்ப வந்தா வர வழியில மாயக்கா போட்டிருந்தாங்க, அதான் பாத்துட்டு வந்தா லேட் ஆயிடுச்சு.
1: யாராவது மாயக்கா?
3: சகிலா, சகிலா, சகிலா.
1: யாராவது?
2: அதான் பார்த்தவன பத்தி தெரியுமே. நீங்க பார்த்ததெல்லாம்
1: உங்க அப்பா போன்ல சீரியஸா பையனுக்கு வேலை வாங்கி கொண்டு ஃபாரின் கண்ட்ரி புலம்பிட்டு இருக்காரு. நீ பாட்டு அக்கறை இல்லாம பீச் சினிமா சுத்திட்டு வர. சரி, உனக்கு வேற என்ன தெரியும்?
3: வெல், மியூசிக் தான் கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் அங்கிள்.
1: மியூசிக்கா? சரி, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிக்க தெரியும்?
3: பியானோ, தவில், தபில்.
1: ஓ, அதெல்லாம் இங்க எடுத்துட்டு வந்திருக்கே நீ.
3: ஐயோ இல்ல அங்கிள், நீங்க கேக்குறது தான் சொல்லுங்க. நான் வேணா ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல மணியை போட்டு அனுப்ப சொல்றேன். வேணா, அங்கேயே இருக்கட்டும்.
1: என்ன படிச்சிருக்க?
3: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன்.
1: சரி, இன்னும் ஒரு வாரத்துல வேலை வாங்கி தரேன். அது வரைக்கும் பீச் சினிமான்னு சுத்தாம ஒழுங்காயிரு. டே பொம்மு,
2: ஐயா
1: நாளை காலை அவனை கொண்டு போய் நம்ம அவுட் ஹவுஸ்ல தங்க
2: வைக்கட்டும்.
3: அங்கிள், அவுட் ஹவுஸ் சௌகரியமா இருக்கும்ல?
1: சௌகரியம் இல்லைனாலும் நீ அங்கதான் தங்குற. போ.
2: பாத்தீங்களா மூமெண்ட்?
1: டேய், அவங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாவே இரு.
2: சொல்லிட்டீங்கள, இனி ஏன் மூமெண்ட பாருங்க. அப்படி அழக பார்க்க முடியாது. இதுல தேட்டர் டிக்கெட் கொடுக்குறாங்க.
3: நினைச்ச
2: கந்தலாய் போகும் கந்தல்.
3: சரிங்கண்ணா,
2: அந்த பயம் இருக்கட்டும். நீ யார்த்த சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமில்ல? ஆஞ்சநேயர்த்த பண்ணிக்கிட்டு இருக்க.
3: இந்த ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல மலையை தூக்கிட்டு போற மாதிரி போஸ்ட் கொடுப்பாரு, அவருங்களாண்ணா?
2: ஏன், இதுக்கு முன்னால ஆஞ்சநேயர் நீ வேற எங்கேயுமே பார்த்தது இல்லையா?
3: இல்லைங்கண்ணா.
2: இனி ஏன் ரூபத்துல பாப்ப? அடிக்கடி பாப்ப. ஏன்னா அந்த வீட்டை பொறுத்தளவு ஐயாதான் ராமர், அம்மா சீதா, நான் தான் ஆஞ்சநேயர்.
3: ஓ,
2: அதனாலதான் அந்த வீட்டுக்கு பேரு அயோத்தின்னு வச்சிருக்காங்க.
3: அப்ப அவுட் ஹவுஸ் பேரு சிலோனானே?
2: இந்த பாரு, இந்த நக்கலு, நயாண்டி, எடக்கு, மடக்கு, எகடாசி, குத்தலு, குசும்பலு, இதெல்லாம் பொள்ளாச்சியில வச்சு புதைச்சிட்டு வந்துரு. தெரியுதுல்ல?
3: சரிங்கண்ணா, சரிங்கண்ணா.
2: அதான் முதல்ல சரிங்கல்ல, அப்புறம் போக விட்டு சரிங்களா?
3: இல்லண்ணா.
2: இந்த பார், வண்டி மேலதானே மீச வரைஞ்சிருக்கா, எதுவும் பண்ண மாட்டான்னு நினைச்சு இந்த வித்தையெல்லாம் காட்டாத. இன்னொன்னு, பேருக்கு தகுந்த வீரம் உள்ள கணக்கு, எழுப்பி விட்டு போயிடாத, தாங்க மாட்ட. என்ன சொல்லற?
3: தகுடு தகுடு.
2: கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க. நீ ஒரு நிமிஷம் இங்கே வா, உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்க மாட்டேன். ஆமா, இந்த பீடி, சிகரெட்டு, தண்ணி, இன்னி, அது இதுன்னு ஏதாச்சும் பழக்க வழக்கு இருக்கா? இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு. ஒன்னு இப்படி ஆட்டு, இல்லைன்னா அப்படி ஆட்டு. எல்லா பக்கம் ஆட்டுன்னு
4: எப்படி புரிய?
2: எப்பயாச்சும் இருக்கக்கூடாது, எப்பயுமே அந்த பழக்கம் உனக்கு இருக்கக்கூடாது. எங்கனக்குள்ளையாச்சும் ஒரு பீடி சிகரெட்டு துண்ட பார்த்து அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது.
3: சரிண்ணா,
2: தெரியுதுல்ல?
3: அண்ணா இங்கிட்டு.
2: என்ன போக விட்டு புற மண்டையில் அடிக்கிற?
3: நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சீங்கண்ணா?
2: வேணாம், எனக்கு பூட்டிக்க தெரியும்.
3: என்னங்கண்ணா, அது அநியாயமா இருக்கு. பெரிய டாஜ்மஹால் கட்டி கொடுத்துருக்கானுங்க, அதை போடாத, இதை போடாத, ஃபேனை போடாதுன்னு ரூல்ஸ் போடுறானுங்க. ஐ எம் ஃப்ரீ பேர்ட், என்ன கூண்டுக்குள்ள வைக்க முடியாது. நான் ஆடுவேன், பாடுவேன், குடிப்பேன், குட்டி கரணம் போடுவேன். ஏன் மம்மி, நான் என்ன வேணா செய்வேன் மம்மி? என் மணி என்ன கேள்வி கேட்கறதுல, இவன் யாரு? ஸ்டூபிட் ஃபெலோ.

0: எப்படின்னா
1: ரைட்டு.

0: பார்த்தீங்களா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: ஒரு நிமிஷம், நான்
1: சொன்னேன் துறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்புல அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: நிப்பாட்டு நிப்பாட்டு, என்ன பஸ்டாண்டா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க? இப்ப தம்பி, ஒரு பைய கொண்டாந்து உள்ள வை, வா இறங்கு.
1: யோ, அதெல்லாம் கூலி கால் வச்சு தூக்கிட்டு போய முதல்ல ஆட்டோல வந்த காசை கொடு.
0: சரி, மீட்டர் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு.
1: யோ, அங்க வச்சு என்னையா சொன்னேன்? ஆட்டோல ஏறும்போத என்னையா சொன்னேன்? மீட்டர் கிடையாது, குத்து மதிப்பா 20 ரூபா குடுன்னு சொன்னேன்ல. இங்க வந்து அறிவு கட்டணமா பேசிக்கிட்டு இருக்க, நீ சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா? நீ
0: என்ன சொன்ன?
1: தேங்காக்கு வேலை எல்லாம் பண்ணியோ? கோயம்பேடு பக்கமா உன் குடல உருகி கழுத்துல மாலையா போடுறேன்.
0: கோயம்பேடு மார்க்கெட் வந்தாபதி கொஞ்சம் என்னண்ணா கூப்பிட்டீங்களா? இந்த பையன் உள்ள கொண்டு வை.
2: நானா?
0: கேவலம் 3000 ரூபா சம்பளம் வாங்குற நானே கோயம்பேடு மார்க்கெட் போய் நாயா அலைஞ்சு காயிற வேண்டாம் இருக்கேன். நீ ஒரு வேலையும் செய்யாம 3 நேரம் நல்லா மூக்கு பிடிக்க தின்னுபிட்டு நானா நீ ஆக்குற?
2: இப்ப என்ன கொண்டு போய் உள்ள வைக்கணும் அவ்வளவுதானே?
0: ஆமா,
2: அது முதல்ல சொல்லுவேன். இப்படி எமோஷனலா வரீங்க?
0: அப்ப நான் இதுக்கு முன்னால என்ன சொன்னேன்? சொன்ன வச்சு அதை நான் பாத்துக்கிறேன். எடு,
3: நம்ம
0: பிரியா கல்யாணத்துக்கு நான் கஷ்டப்படாம வேற யாருமா கஷ்டப்படுவா?
3: ஏன், அவுட் ஹவுஸ்ல இருக்கிற பூபதியை கூப்பிட்டுக்க வேண்டியதானே?
0: யாரு, நம்ம பொள்ளாச்சி தம்பி இல்லாமா? அவர் என்ன ஹெல்ப் பண்றாரு நீங்களே பாருங்க. பாத்துக்கங்கம்மா, பூச்சிக்கு வாங்கின தேங்காய பவுலிங் போட்டுக்கிட்டே வர்றாரு, மனசுக்குள்ள சச்சின் நினப்பு. பவுலிங் போட்ட போதும், தேங்காய் கொடு.
4: என்னன்னு நீங்க முதல்ல அதை வாங்கிட்டு இதை கொடுத்தீங்க, அப்ப இதை வாங்கிட்டு அதை கொடுத்தீங்க. பெரியவங்களா இருக்கும்போது ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? ஆச்சரியமா இருக்குல்ல.
0: என்ன மிரட்டுற? ஏய், போட்டு கொடுத்துருவியா, போட்டு கொடுத்துருவியா, போட்டு கொடுத்துருவியா? குழந்தையில இருந்து சர்வீஸ் தானு, பிச்சு புடி பிச்சு உன்னைய.
5: சிக்குவில அப்ப வச்சுக்கிறேன் உன்னைய.

0: வாட் ப்ரோ?
1: நடனம்
0: சாங்கா
1: பாங்கு?
0: யாரங்க ப்ரோக்கு ஒரு பாங்க? வாட் அகைன் பாங்க?
1: இல்ல சாங்கு.
0: சாங்கு எங்க பாட?
1: வாங்க வாங்க
0: என்னன்னா
1: மை சாங்கு நீ கேளுங்கண்ணா.
0: சரியா புரியலண்ணா.

0: சோம்பேறி, ஏன்டா பகல்லே தூங்குற?
1: ராத்திரி பூரா வேலைனே.
0: ராத்திரி பூரா வேலையா? என்ன லாரிக்கு மூட்டை ஏத்துனியா? ஒரு ஓரமா ஒத்த வச்சு நின்றுட்டு இருந்த.
1: ஞான தடம் வச்சு தெரியுமா?
0: வாஜியா? ஆமா, இவர் பெரிய திருவாரூர் ராஜ்யத்தின் புள்ள, உட்காந்து நிமிந்தெல்லாம் வாசிச்சாரு. ஏய், வீட்டை பாத்துக்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன்.
1: நீங்க கடைக்கு போலாமா?
0: ஏ, நாங்க கடைக்கு போனா கடைக்காரர் தரமாட்டானா?
1: தருவானே. என்ன இருந்தாலும் நீங்க பெரியவங்க, உங்க உப்பு தண்ணி வளர்ந்தவ, நான் இருக்கும்போது நீங்க போலாமா? காசை கொடுங்க, நான் வாங்கிட்டு
0: வரேன். நீயா? போதும்பா, ஒரு தடவை வாழைப்பழம் வாங்கிட்டு சொல்லிட்டு நான் பட்ட அவஸ்தை, அதுக்கு இன்னும் எனக்கு விடையே தெரியல. இனிமே காசு கொடுத்து உங்ககிட்ட எதையுமே வாங்கிட்டு சொல்ல மாட்டேன்.
1: ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், நான் சின்ன வந்தானே, நீங்க திருத்தப்படாதா?
0: உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க, உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்டா?
1: என்ன பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? நான் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா?
0: சரி, இந்தா.
1: என்ன வேணும்?
0: ஒரு வெத்தலை பாக்கு வேண்டாம்.
1: என்ன குரு கொடுங்க.

0: என்னண்ணா
1: வெளியே
0: உட்காந்துருக்கீங்க? வெத்தரவாக்கு வாங்கிட்டு சொல்லி நாதசா அனுப்பியிருக்கேன்.
1: நாதசா
0: அவனையும் அனுப்பிச்சுங்க. அவன் ஒரு மாதிரி ஆனாச்சே. அவன் இப்ப அப்படி இல்லப்பா, அவன் திரும்பிட்டேன்னு அவனே சொன்னான்.
2: அவனே சொன்ன
1: என்னடா அது? ஒரு வெத்தலை ஒரு பாக்கு.
2: நீங்க தானே ஒரு வெத்தலை ஒரு பாக்குன்னு சொன்னீங்க.
0: ஆமா, நான் தான் வாங்கிட்டு சொன்னேன். அது என்ன டப்பாவில
2: சுண்ணாம்பு?
0: இந்த ஒரு வெத்தலையும் ஒரு பாக்கையும் போடுறதுக்கு இந்த டப்பாவில சுண்ணாம்பு. அது சரி, விவரமான பையன். நான் சொல்ல
2: உக்கர்.
0: அது என்ன வாயில?
2: வாயிலையா? சொல்லையே.
0: நல்ல
2: வாய்த்தரேன்.
0: என் காப்பியெல்லாம் சின்னது, இந்த வாய்தானே சாம்பலா இருக்கு.
3: மணி இருக்கும் மணி அக்கம் பக்கம் எந்த சத்தம் காது ரெண்டும் கூசும் தரி

0: குரலி வித்தையா?
1: ஐயா, இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன். அவன் மேடை மேல் ஆடுவான், இவன் கூடக்குள்ள தூங்குவான். சரி, இப்ப நான் மேட்டருக்கு வரேன், வாங்க. இப்ப கூடக்குள்ள இருக்கிற பாம்பு தானா வெளியே வந்து மூட்டையை குடிச்சிட்டு தானாவே உள்ள போய் தூங்குவான். இந்த அதிசயத்தை நீங்க பாக்க போறீங்க.
0: என்னையா ஓவரா பேசுறான, தவிர பாம்ப வெளியே வர மாட்டேங்கிறானையா?
2: காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க, பாம்ப வெளியிடையா பாப்போம்.
1: ஜக்கம்மா, அவன் உன்னை அவமானப்படுத்திட்டான், அவன ரத்த கக்கவை. ஜெய் ஜக்கம்மா. இதுக்கு நீங்க யாரும் பயப்படாதீங்க, ஜக்கம்மாவை மதிக்கல, அவ கோபத்துக்கு ஆளாயிட்டான்.
0: கேள்வி கேட்டதுக்கே ரத்த கக்க வச்சுட்டான். நம்ம வாய் வேற சும்மா இருக்காரா சாமி? இடம் சரியில்ல, கிளம்பிட வேண்டிதான்.
3: கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப்
1: ஆகிறான். மகாசலங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா, எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். அதனால உங்க பையில இருக்கிறது கையில இருக்கிறது எல்லா இடத்துல கீழே போடுங்க. போகும்போது சக்கமா திருப்பி தருவான். போடுங்க ஐயா, ஐயா போடுங்க, போடுங்க ஐயா.
0: என்னடா சொல்லி வாய் முள்ள அள்ளி வீசிறாங்க. அப்ப நம்மளும் போட்டா தான் மரியாதை கொள்றது.
1: எல்லாரும் காசா போட்டாச்சா?
2: இல்ல,
1: ஏன்
2: பச்சை சட்டக்காரன் ஒரு ரூபாய் போட்டு 600 ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கிட்டான்.
0: ஆஹா, பையில இருந்து 600 கரெக்டா சொல்லிட்டானே.
1: பணத்தை மறைக்கிறவன் ரத்தம் கக்கிச்சான்.
0: மறுபடியும் அதே சொல்றானே.
4: போடியா, போகும்போது வாங்கிக்கலாம்.
0: நீ எவ்வளவு போட்ட?
4: நான் தான் என் வாயில இருந்து 10 ரூபாய் போட்டேன்ல.
0: ஐயா, 10 ரூபாய் போட்டு விட்டு நீ 600 ரூபாய் போட சொல்லி அடிக்கி.
4: எனக்கு என்ன, நீ ரத்தம் கக்கி தான் சாக போற?
0: ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அண்ணே. ஐயா கொடுத்த காசுலடா அது.
1: இது சுடுகாட்டுல வச்சு ஜக்கம்மா மூலியமா மந்திரிச்ச தாயத்து. இது சாதாரண தாயத்து இல்லை. எங்க 10 ரூபாய்க்கு மேல கொடுத்தவங்க கைய நீட்டுங்க. இது ஈயத்துல செஞ்ச தாயத்து இல்ல, தலைச்சாம்புல தலையில மைய எடுத்து அதுல தயாரிச்ச தாயத்து. இந்த தாயத்தை கையில கட்டிக்கிட்டு நைட் 12 மணிக்கு கூட நீங்க சுடுகாட்டுக்கு போகலாம்.
0: நாங்க ஏண்டா நடுச்சாம்பத்துல சுடுகாட்டுக்கு போகணும்? வந்து நின்னது குத்தமாடா. இருந்த காசையும் புடிங்கி புட்டு சுடுகாட்டுக்கு வேற போனுங்கிறானு. இவனாச்சு எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களா? ஐயா,
3: எவன் ரத்த கைக்கு சாவது?
0: யாரா அவன்?
3: யாரா இருந்தா உனக்கு நான் மூடிக்கிட்டு வேடிக்கை
0: படுறா. அகராதி பிடிச்ச பைபிள் எல்லாம் வந்து நிக்கிறாங்களே, பேசப்படாதாடா.
1: இந்த பையனை எழுப்பிடலாமா?
0: ஆமாங்க, பாவம் யாரு பத்தமில்லன்னு தெரியல, பொசுக்குன்னு கோவப்பட்டுக்க ரத்தம் கக்கி கிளம்பிட்டான். அனுப்பிடுங்க வீட்டு போட்டோம்.
1: இவனை எழுப்புறத பத்தி பிரச்சனை இல்ல. இவன் எழுந்திருச்சு யாரு மூஞ்சில முழிக்கிறானோ அவன் குடும்பமே ரத்தம் கக்கி தாங்க பரவாயில்ல.
0: குடும்பமே வா. அப்ப என்னதான் பண்றது?
1: அப்படியே கூட்டமெல்லாம் கலைஞ்சு போங்க. இந்த பையனை போங்க, போங்க, போங்க.
0: எல்லாத்தையும்
1: எல்லாரும் போயிட்டாங்க. டேய் அம்மா, டேய் நீ இன்னும் போலயா?
0: எங்கிட்ட போறது? பஸ் கூட காசு இல்ல. இந்த பாரு, 600 ரூபாய் போட்டிருக்கேன். 1 ரூபாய் வேணாலும் நீ வச்சுக்க, அந்த 600 கூட ஐயா காசு வைவாடுறா.
1: எக்கமா கிட்ட போட்டது போட்டதுதான், திரும்ப வராது.
0: என்னடா பைனான்ஸ் கம்பெனிக்காரங்க மாதிரி பேசுற, காசை குடுறா.
1: இவன் ஏந்திரிச்சா ரத்தம் கக்கி சாவே.
0: ரத்தம் கக்கி செத்தாலும் பரவாயில்ல, காசோட தான் சாவே. குடு,
1: போமாட்டேன்.
0: என்னடா மியூசிக் எல்லாம் குடுக்கறடே.
1: உஸ்தார் பத்திரி ரைடு, வாட்சா பத்திரி சி.
0: இங்க பாரு, கெட்ட வார்த்தையில பேசாத.
1: ரெஜார் பத்திரி டமா, பீனா பத்திரி கமாய்.
0: ஏய், நானும் பேசி போடுடா.
1: இசாப்பா பேச வளாக்க வயக்கா. ஐ எம் எஸ் பேக்கா. ஐயோ
0: டேய், என்ன நாயெல்லாம் கிளம்பிருச்சு ஐயா.

0: வளைச்சா வளைஞ்சு வளைஞ்சிருக்குது.
1: நம்ம ஊர் வழக்கு மரத்தை ஓட்டத்து வளைச்சு வளைச்சு போட்டு
0: அங்க வரங்க பொம்மையே.
1: அடியே நம்மள மாட்டி விட்ட குட்டி பிசாசு, பாடி போய் பிடிக்கலாம்.
0: ஐயோ வேண்டாம் மச்சான், போனா போது விட்டுருங்க, இதனால வேற ஏதாவது விவகாரம் வந்துற போது.
1: என்ன வந்தாலும் நான் விட மாட்டேன்.
0: ஐயோ வேண்டாம் மச்சான், வேண்டாம் வாங்க சின்ன பையன், விட்டுருங்க மச்சான்.
1: விட மாட்டேன்.
0: ஐயோ விட்டுருங்க மச்சான், விட மாட்டேன். ஐயோ விட்டுருங்க மச்சான், விட்டுருங்க.
1: டேய் போடுறவனே, உனக்கு என்னடா நாங்க பாவம் பண்ணோம், எங்கள பம்புல மாட்டி விட்டியாடா. ஒண்ணே
0: ஐயோ என்ன அடிக்காதீங்க, இன்ன
1: ஒண்ணே அடிக்குமா, ஒண்ணே அடிக்குமா.
2: எனக்கு அவங்கள பார்த்தே சந்தேகமா வந்துச்சு. ஆமான்னு சொன்னேன், இவங்களை கடத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னங்க நடந்துச்சு
3: கேக்குறான்ல, சொல்லு.
1: கையெடுப்பா. அப்புறம் எல்லாமே நடந்தது, அபிஷேகம் ஆராதனை மிச்சம் மீதியும் கொப்பா நடத்தினாரு. கதையாட கேக்குற கதை, உங்க பையன சரிவன், ரொம்ப நல்ல பையன், ஊருக்கு ரெண்டு பெத்துடுங்க, குத்தும் குறையும் ஈஸியா நடக்கு, திருட்டு பயமுள்ள நல்ல அழகா இருக்கிறான், பல்லுதான் பரலாக நீளத்துக்கு இருக்கு, உங்களுக்கு வரிசையா இருக்கு, ஒருவேளை அம்மாவுக்கு நீளமோ அப்படின்னு தெரியலையே, அப்புறம் யாருக்கு நீளமா இருக்கும்.
4: இவனை பார்த்தா ரவுடி மாதிரியும் தெரியல.
1: உங்களுக்கு சேர்த்து தாங்க.

அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது.

0: அப்ப நீ எங்க கூட பெங்களூருக்கு வரலையா?
1: ஏனோ இதோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ் போற மாதிரி இப்படி டீ கண்டஸ்ட் பண்ணிட்டு இருக்க.
2: ஏய் நீங்க தானடா புது வேலை பெங்களூரு இன்டர்வியூன்னு போய் சொல்லுங்க. தண்ணி போட்டு வளர்த்துட்டீங்க.
3: ஆமா புது வேலை.
4: நீ சொல்றதும் கரெக்டாங்கண்ணா. புது வேலை பொது இடம். சரி சரி புது இடம். உன் வைஃபைய மறந்துடணும்
1: பாத்துக்கோங்க.
2: என் பொண்டாட்டிய மறக்கிற எந்த வேலையும் எனக்கு வேணாம். அது செய்யறதா தான் நான் கனடாவிலே இருந்து செஞ்சிருக்க மாட்டேன்னா. ஐம் கோயிங்.
1: இரு ஏ சும்மா தலையிட்ட பாப்படுறோம். கன்ஃபியூஸ் ஆறல நீ வாமாச்சா.
0: குட்டி சரக்கு
2: குட்டி சரக்கு
0: ஏதோ ஆவட்டும் மன் ஃபார் த ரோட்.
2: என்னடா சொல்றீங்க? இன்டர்வியூ போயிட்டு இருக்கோம். அங்க போய் வாய் கொளறது கேள்விகள் கேட்டாங்க.
0: ஏய் அங்க என்ன கேள்வி? இன்ஃபேக்ட் பேச்சு கூட டைம் இருக்காதே. மூச்சு முட்டுமே.
2: ஏய் என்னடா சட்டை இருக்குற?
0: இதெல்லாம் போட்டுது எப்படி அங்க? இந்த மாதிரி பெனியன் பர்முடானா ஃப்ரீயா இருக்கு. அவு கவு கவு கவு கவு.
2: இது அவுத்துட்டு நான் என்ன பண்றது?
1: டோங்கே
2: பாவிங்கள. இதானே பிளான்.
5: ஆமா ஜாமி.
2: நான் வண்டில ஏறும்போதே நினைச்சேன் என்னமோ இடிக்குதே.
5: ஐயோ யோ யோ வாய் அவளியா. யோ வீட்டுல சொல்லிட்டீங்களா?
2: இரியா அவங்க எங்கிட்டே சொல்ல வீட்டுல எப்படியா சொல்லுவாங்க?
4: போகும்போது எங்க போறோம் கேக்கறேன்னு சொன்னேன் பாத்தியா? கெட்டது நடந்துருது.
5: ரெண்டு
2: இது கூட்டம் குறவா வரும். இவனுக்கு பேச்சு சரியா வராது. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்தானா பேச்சும் நல்லா வரும். என்னடா வண்டி
1: ஆட்டோ போயிடுச்சு. அதை பிடிக்க டிரைவர் போயிட்டாரு. உங்களுக்கு வேற ஆட்டோ பிடிக்கட்டுமா?
5: வேற ஆட்டோ எதுக்கு? நீங்க எங்க போறீங்க?
1: பெங்களூர்.
5: ஆமா கான்பரன்ஸ் ஏற்காடு. இவர் பெங்களூர் இருக்கிறார்.
1: அதுக்குதான் காலம் இருச்சது.
5: ஓ எல்லாரும் ஆத்துக்காரி கிட்ட போய் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். உங்களை தவிர
2: பாருங்க. என் ஒய்ஃப் கிட்ட நான் போய் சொல்லணும்னு நினைச்சா சொல்ல முடியாது சார். ஏன் சொல்லுங்க?
5: நான் எப்படி சொல்ல முடியும்?
2: உங்களாலே சொல்ல முடியல. அப்புறம் நான் எப்படி சார் சொல்ல முடியும்? தவிர நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டனால ரொம்ப தொலைவில் இருக்காங்க. சொன்னாலும் காதல் விடுகாது. ஆக நான் ஏதாவது சொல்லணும்னா நாலு பேர் சேர்த்து வைக்கணும். அந்த நாலு பேர் தான் இவங்க.
5: அஞ்சு பேர்
2: இல்ல என்ன சேர்க்காதீங்க. என் ஒய்ஃப் தானே பிரிஞ்சு போனதே.
5: அப்ப ஆறு பேர்.
6: ஆறாரு
5: நான் தான். உங்க ஒய்ஃபோட உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு நான் பெங்களூர் வரப்படாதா?
4: விடாது மாமா. வயசான காலத்தையும் சமப்பறேன்.
5: மாப்பிள நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. ஆத்துக்காரிட்ட ஒண்ணும் சொல்லி கொடுத்துட மாட்டேன். நீங்க தைரியமா இருக்கோ. நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கோம். வாங்கோ.
1: சாரி மாமா கார்ல இடமே இல்ல.
5: இவ்வளவு பெரிய வண்டி தம்மாத்தோட இடம் கிடைக்காத. நீ கவலைப்படாதீங்க. நான் பிடிச்சுக்கிறேன். வண்டியில ஏசி இருக்கோம்.
1: இருக்கு.
5: என்னது நான் மாத்திரமா போயிட்டு இருக்கேன். நீங்க டாடா காட்டுறேன். எல்லாரும் அழைச்சிட்டு போற. வாங்கோ. சின்ன வயசுல நானும் பிக்கிர் அடிப்பேன். ரொம்ப நன்னா அடிப்பேன். இப்ப அடிச்சா வெறும் காத்தா வருது. சவுண்டுக்கு கொடுத்து.
1: மாமா உங்க சின்ன பொண்ணோட வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே, எங்கேன்னு சொன்னா இறக்கி விட்டுருவேன்.
5: விளையாடுறியா? ஆத்துக்காரியோட சேர்க்கவானா?
2: யார் என்னையா? என் ஒய்ஃப் இப்ப பெங்களூர்லயே இல்ல.
5: இல்லையா? அப்புறம் ஏன் பெங்களூர் வரைக்கும் வந்தாள்?
1: உங்களை டிராப் எடுத்துக்குதான்.
2: உங்களை டிராப் பண்ணிட்டு பெங்களூரையும் தாண்டி டீப் இன்டீரியர் கர்நாடகால. அது ஒரு கன்னடத்துல பேர் வரும். என்னடா அது? மலை மேல
1: செம்மன் குண்டி.
5: செம்மன் குண்டியா? அது சிக்மங்களூர் பக்கத்துல இருக்கு.
2: இருக்குது இல்ல?
5: ஆமா இதுவரைக்கும் சொல்லவே இல்ல.
2: அது தோணல.
5: தோணலையா?
2: உங்களுக்கு கேட்கணும் தோணலங்கிற.
5: ஆத்துக்காரி என்ன பண்றா?
2: அவ ஒண்ணும் பண்ணல பாவம். அவ பாட்டுக்கு
4: பாட்டு கிளாஸ் நடத்திட்டு இருக்கா.
5: ஓ நல்லா பாடுவாளோ?
2: பாடுவாங்க ஆடுவாங்க.
5: ஓ பாடிண்டே ஆடுவாளோ?
2: அது மூச்சு வாங்கன்னு அது மட்டும் பண்றது இல்ல.
4: ஆமா விதான் தோத்து வந்துருத்து இறங்கிடுங்கோ.
5: போய் புண்ணுகையாலே சாப்பிடுறேன். நேரம் போடுங்க. அதான் கெப்பன் முண்டிக்கு போகும்.
0: ஓகே, போட்டி போட்டி
5: திருப்பிடாத.
2: ஓட்டுறேன்,
5: பாய்.

போச்சு, மூட்டி செத்து போச்சு. போக சொன்னா என்ன சரி போடா, வேணா தப்பு நான் தான் பண்ண, ஒத்துக்கு நப்புனா வண்டி ஏத்த முன்ன ரெண்டு மணிக்குள்ள ஸ்டுடியோ வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் சொன்ன ஃப்ரெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண, போலீஸ் என்ன புடிச்சிட்டான், ரெண்டு மணி நேரம் நிக்க வச்சு ஃபைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான், அதனால லேட் ஆச்சு ப்ரோ, ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு.

0: வந்ததே லேட்டு, இதுல ஸ்லோ மோஷன் வேறயா? வாங்கடா.
1: வெல்கம் முஸ்தி வேலன் போலீஸ் போர்ஸ்.
2: எஸ் சார்.
1: அவசர போலீஸின் பேரை வச்சுக்கிட்டு ஏம்ல எம்பிட்டு லேட்டு?
2: வார வழியில லீக் ஆகி போச்சு சார். ஆயில அல்லோலப்பட்டு அடிச்சு வாரத்துக்கு லேட் ஆகி போச்சு சார். டீசல் எல்லாம் வண்டி பாதியில நின்னு போச்சு சார். எல்லாருமா சேர்ந்து இருக்கிற சில்லறை எல்லாம் பிறக்கி போட்டு அரை லிட்டர் டீசல் ஊத்திட்டு அவசரமா கிளம்பி வந்திருக்கோம் சார்.
1: போலீஸ் எப்பவுமே கடைசியா வர்றதுக்கு இம்பிட்டு காரணம் இருக்கா?
0: இன்சே டிபார்ட்மெண்ட் ரைஸ் இதெல்லாம் பப்ளிக்ல பேசாதீங்க. அப்ப நம்ம மேல இருக்க பயம் போயிடும். ஏற்கனவே அவனுக்கு நம்மள ரொம்ப கேவலமா நினைக்கிறானுங்க.
1: கேவலமான சொன்ன உடனே ஞாபகம் வருது. ஓ மாமனார் என்ன
2: பண்ணிட்டு இருக்காரு? ரொம்ப கேவலமான வேலை தான் பாக்குறாரு. காமெடி
0: கோவம் வர மாதிரி காமெடி பண்ணாது.
1: அவனு ஓட்டானுல
3: எவ்வளவு சிரமப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கூட அக்யூஸ்ட் தப்பா விட்டீங்களே சார்.
1: அவனோ எதுக்குல பணத்தை தான் புடிங்கியாச்சுலா.
3: இருந்தாலும் அவங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணி இருந்தா ப்ரமோஷன் கிடைச்சிருக்குமே சார்.
1: உனக்கு ப்ரமோஷன் தானே வேணும்?
3: எஸ் சார்.
1: வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ரவுடிகளுக்கும் காட்டுப்பாக்கம் காவல்துறைக்கும் இடையே நடந்த மோதலில் கான்ஸ்டபிள் மாசாணமூர்த்தி ரவுடிகளால் சுடப்பட்டார்.
3: பட்டபாயில போய் சொல்லுங்களே சார். உங்க மாசாணமூர்த்தி உங்க முன்னால மாலை மாதிரி நிக்கிறானே சார்.
1: வேற யாருக்காவது ப்ரமோஷன் வேணுமா?
0: ஏனி வேணா இன்சே. தோ இவங்க ரெண்டு பேரும் வேணா கொடுங்க. இதுக்கு அப்புறம் இவங்க திருடின ஓடி துரத்தி புடிச்சலா ப்ரமோஷன் வாங்க முடியாது. குண்டடி பட்டு சீழ் புடிச்சு வேணா வாங்கலாம்
3: சார். கமிஷனர், ஐஜி, டிஐஜி இவங்க காலையெல்லாம் விழுந்து கிடைக்காத ப்ரமோஷன் உங்க கையால கிடைக்குது நினைக்கிறப்போது
0: அதான் அவார்டு வாங்கிட்டல. அப்புறம் என்ன அண்ணாந்து படுத்துன்னு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மாதிரி நடிகிற பை பாடையா பரலோகம் போயிட போற?
3: ஒன்னு மட்டும் சொல்லுங்க.

0: மச்சா, நல்லா சோலாபுரி மாதிரி ஊதி போயிருந்தீங்க, திடீர்னு பார்த்தா சுருங்கி போன பானிபூரி மாதிரி ஆயிட்டீங்க.
1: டயட்ல இருக்கேன்.
0: ஆ, வெரி குட்.
1: அப்பா,
2: மாப்ள, வெளிநாட்டுல ஒரு கண்ணாடி விக்குதாமே, அதை போட்டு பார்த்தா ட்ரெஸ் இல்லாம தெரியுமாமே.
0: அத வெயி, இப்ப என்ன உனக்கு ட்ரெஸ் இல்லாம தெரியும் தானே? எல்லாத்தையும் அவுத்து போட்டு பியூரோ கண்ணாடி முன்னாடி போய் நில்ல, தெரியும்.
3: என்னத்த சொல்றது மாப்ள, ஊரே என்ன
0: பாத்து சிரிக்குது. அவ்வளவு பெரிய காமெடினா நீங்க
3: போங்க மாப்ள, உங்களுக்கு எல்லாமே தமாசா போச்சு. என் பொண்ணு லவ் மேட்டர் வெளில தெரிஞ்சதுல இருந்து ஊர்ல ஒரு பாய் என்ன மதிக்க மாட்டேங்கிறான். என் குடும்ப கௌரவத்தை நீங்க தான் மாப்பிள்ள காப்பாத்தணும்.
0: கவலைப்படாதீங்க மாமா, பொண்ணு பத்திட்டா நம்ம தான் உஷாரா இருக்கணும். பொண்ணு சைல ஒண்ணு பூட்டி வைக்கல, எவனா ஓட்டின்னு போயிடுவான். நீங்க கல்யாண பத்திரி அடிங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதான் ஓகே சொல்லிட்டேன். அப்புறம் மச்சா காமெடியா
4: பாக்குறேன். நம்ம சொந்தத்திலயும் இவ்வளவு அழகான பொண்ணுங்களா இருக்காளுங்களா? மாலையை கழுத்துமா உட்காந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் மார்க்கெட்ல
1: இருக்காங்க.
0: கை காமிச்சா தப்பாயிராது.
1: சம்பிரதாயம் கை காட்டுங்கோ.
0: சம்பிரதாயமா? அப்ப காமிச்சிட வேண்டியதா? ஹாய், ஹலோ.
1: அச்சோ, அங்க இல்ல, இங்க
0: காட்டுங்கோ.
1: சர்வ காரியேஷு சர்வதா. பொண்ணு அழிச்சு வாங்கோ.
5: சும்மா ஏன் மூஞ்சி மூணு வச்சிருக்க? மாப்பிள்ள பார்த்து தப்பிச்சு மாட்டாரு. சிரிச்சு மூஞ்சாரு.
0: என்ன மச்சான் ரகசியமா இங்க வரையும் கேக்குது?
6: கைநாட்டு என்னங்க யஜமா திட்டுங்க?
7: தூக்கி பாரு தூக்கு சட்டிய.
6: அட, அதான் நான் பார்த்தேன்.
7: தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டு புடிடா. தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிடா. பல வீட்டு சோத்து ருசி பார்த்து புட்டா கஷ்டமடா. ஒரு வீட்டில் இத்தனையும் கிடைக்கிறதும் கஷ்டமடா. யாரும் பார்க்காம தெரியாம திங்கணும்.
6: தெரிஞ்சு போச்சுன்னா
7: தலை

0: குடும்பத்துல புதுசா ரைஸ் மில் கேட்டாங்களா?
1: ஆமா,
0: அதுக்கு உங்க பேரை வைக்க விட்டு போட்டு வேற யார் பேரையோ கேக்ஸ் பாஸ்
2: பண்றாங்க. இடுப்பு கல்லீங்களே, அவளுடைய பேர்
1: நான் அழகிறேன் பெரிய
3: எப்படி இப்ப பஞ்சாயத்துல உங்களை கும்பினாங்களே, அந்த மாதிரியா?
1: அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா?
3: இந்த தகவல் மட்டும் இல்ல, இன்னொரு தகவலும் வந்துச்சு. புள்ளைங்களா இங்க வாங்க. அப்பாவை யார் யாரெல்லாம் அடிக்கல?
4: பிள்ளை
1: பத்திரம் பிள்ளை.
3: உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கும்?
1: என் பேரை வைக்க முடியுமா முடியாதாடி? அதுக்கு பதில் சொல்லுமா? இல்ல
3: முடிய முடிய.
1: சொல்லம் தாயி,
5: என்னமா கேளு.
1: யா உயிரை வாங்குற
6: மரமும்
7: அம்மலையும்
6: பங்கும்.

0: சுனாப்பானா, நாக்கு நம நம நம நம அரிக்கியடா. ஒரே ஒரு குவாட்டர் மணி செக்கிச்சுனா எறும்பு கடி மூட்டைக்கடி கொசுக்கடி புண்டாதி கடியில போற எஸ்காப் ஆகி நிம்மதியா தூங்கலாமே. ஒரு மணி
1: ஏன்னா
0: ஒரு குவாட்டருக்கு காசு இருக்கான்னு கேட்டா பத்து பிசா பறந்து வச்சு பயல.
1: நானே அதுதான் அலறேன்.
0: அப்புறம் எந்த ஏரியா நாயே போ. ஐயோ நான் என்ன செய்வேன், ஊரே அலையிறாங்களே. டேய் எவனாச்சும் ஒருத்தன் சிக்கிங்கடா, ஒருத்தன் சிக்கிங்கடா.
2: சாந்தி உன்னை உயிருக்கு உயிரா காதலிச்சேன். கேவலம் சாதிங்கிற கொடுமை நம்ம காதல பிரிச்சிருச்சு. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அதுல சந்திப்போம். இன்னைக்கு ஒரு கல்யாணம், அதை பார்க்க நான் உசுரோட இருக்க மாட்டேன்.
0: சாந்தி யார் அங்க?
2: இவங்க சூனாப்பா அங்கே வரா.
0: ஏண்டா குட்டி சேர்த்துக்கு நடுவில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க?
2: ஒண்ணு இல்லண்ண.
0: பின்னால என்னது?
2: ஒண்ணு இல்லண்ண.
0: என்னது?
2: ஒண்ணு இல்லண்ண.
0: என்னன்னு கேக்குறீங்க? அப்படி இல்ல பாருங்க. ஏறா ஏறா ஏறா ஏறா ஏறா. அது
2: பிராந்தி அண்ண.
0: பிராந்தியா? அரஞ்சனா? பிராந்திய குடி பின்னால வச்சுக்கிட்டு. டேய் பிராந்தி குடிக்கிற மூஞ்சி ஏறாது. ஏண்டா எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? இல்ல பிராந்திய பத்தி தெரியுமா உனக்கு? இவார் பா பாடுறா.
2: அண்ணா அதுல விஷங்கள் வந்திருக்கண்ண.
0: விஷா?
2: விஷங்கள் வந்திருக்கண்ண.
0: விஷா? இதுல
2: ஆமாண்ணா.
0: ஒரே குத்து மூக்குல ரத்தம் வந்துடும். டேய் விஷத்துல பிறந்து வளர்ந்து மீனா நாங்க. ஆறு மாத்த பிள்ளையில இருந்து எங்க ஆத்தாள அப்பனும் இந்த விஷத்தை கொடுத்துதான் இந்த உடம்பே வளர்த்துருக்காங்க. உடம்பெல்லாம் விஷம் தெரியுமா? இந்த பா பிராந்தி எப்படி குடிக்கணும்னு பழகிக்க. முதல்ல அப்படி பிடிச்சு அப்படி கிட்ட கொண்டாந்து வச்சு.
2: ஐயோ சொன்ன கேக்கணும். வேணா அதுல விஷங்கள்
0: இருக்கண்ணே. இடையில பேசப்படாது. விஷத்தை பத்தி எனக்கு அப்பயே தெரியும். அப்பயே தெரியும் சொல்லிட்டேன். பேசாமல் பாருப்ப.
2: அண்ணா விஷம் அண்ணா சொல்ல கேளுங்க. அண்ணே
0: இது எப்படி? டேய் அம்பி சூனாப்பானா மாதிரி ஒரே தம்மளை உறிஞ்சி இருக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தர் பிறந்து வரணும். ஏண்டா லேச தொண்ட கரகரங்குது. சரக்கு பழசா?
2: விஷங்கள் அந்த சரக்கு குடிச்சா அப்படித்தானே இருக்கும்.
0: அம்மா எப்ப பார்த்தாலும் விஷம் நோசம் நோசம்னு இருக்க. விஷம் சொன்னா மட்டும் வேற உள்ள விட்டு வெளியே எடுத்து உனக்கு கொடுத்துருமாக்கா. அது மட்டும் நடக்காது. இந்த சூனாப்பாளம் இழுத்துட்டான்னு வச்சுக்க. ரெண்டு நிமிஷத்துல உள்ள இருக்க மிச்சம்லாம் கட கட கட கட கட கட கட கட கட கட வேலை செய்ய ஆரம்பிச்சிரும்டா. ஏண்டா தொண்டை ரொம்ப கவுதடா.
2: விஷம் அப்படித்தானே இருக்கும். விஷம் குடிச்சா அப்படித்தானே இருக்கும். பத்து வருஷம்ன உயிருக்கு உயிரா சாந்தியை காதலிச்சம்ன அவ ஜாதி பிரச்சனையால எனக்கு கெட்டு கொடுக்க மாட்டேன்ட்டா. அதுதான் பூச்சி மருந்து பிராந்தியில இருந்து குடிக்கலாம்னு இருந்தேன். அதை வந்து அநியாயமாக்க எடுத்துட்டீங்களே.
0: உண்மையில விஷமா?
2: ஆமாண்ண.
0: முதலே சொல்ல விட்டீங்களா?
2: எங்க என்ன சொல்ல விட்டீங்க? ஏக்கனிங்க தம்பனிங்க தூக்கி
0: அடிச்சிட்டீங்க. நாயே
2: அண்ண இதெல்லாம் நல்லா இல்ல. என் வசத்தையே குடிச்சு என்ன திட்டுறீங்க? இது நல்லா இல்லண்ணா.
3: என்
0: காதலியா?
2: இவளுக்காக தான் விஷம் குடிக்கிறேன். அதை வாங்கி நீங்க
0: குடிச்சிட்டீங்கண்ணே. காப்பாத்துறா என்ன?
2: சாந்தி இந்த குடிகார மகன் தான் நம்மளை காப்பாத்தினாரு. முதல்ல இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா.
0: ஏட்டா ஆசீர்வாதம் வாங்குற நேரம் போடாது. முதல்ல என்ன ஆஸ்பத்திரிக்கு தூக்கி போடாதான்.
2: ஊரே தண்ணீர் அடிக்க வந்துருக்காங்க. அடுத்த ஜென்மோனு ஒண்ணு இருந்தா அதுல சந்திப்போம்.
0: அடுத்த ஜென்மத்திலயா? ஏட்டா மறுபடியும் விஷத்தை ஊத்தி கொடுக்குறேக்கா. டே காப்பாத்துறா தாங்கடா எரியுதுடா.
2: இப்போதைக்கு அந்த ஆண்டவன் தானே உங்களை காப்பாத்தணும். ஓடி பிடிப்பான் வெள்ளாட்டாணுமா
0: கிலோமீட்டர்?

0: உனக்கு இது கிடைக்குமா?
1: அத்தா, உன்னை நம்பி முதல் சினிமா எடுத்திருக்கேன். இந்த படத்தை நீதான் 100 நாள் ஓட்டணும், நீதான் ஓட்டணும், நீதான் ஓட்டணும்.
2: ஆத்தா என்ன தியேட்டர் ஆபரேட்டராடா, நீ எடுத்த படத்தை எல்லாம் ஓட்டுறதுக்கு?
1: அப்படி இல்ல ஜூனியர் ஆத்தா, இந்த படத்தை 100 நாள் ஓட்டினா உண்டியில 10,000 ரூபாய் போறதா வேண்டி இருக்கேன்.
2: ஆடா பாவிகளா, லஞ்சத்தை இங்க இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படி என்னடா படம் எடுத்து வச்சிருக்கே? இந்த படமா? இந்த படத்துல 5வது ரீல ஒரு பிட்டும் 8வது ரீல ஒரு பிட்டும் சேர்த்திருப்பியடா.
1: இது உங்களுக்கு எப்படி தெரியும் ஜூனியர்
2: ஆத்தா? அத நான் திருட்டு விஷயத்துல ஏற்கனவே பாத்துட்டேன்
1: ஆத்தா.
2: இதுக்கு முந்தின கெட்டப்பல பாத்தண்டா. டேய், குறைந்த பட்ஜெட்ல தான்டா படம் எடுக்க சொன்னாங்க. குறைந்த துணியில படம் எடுக்க சொல்லலடா.
1: இந்த கம்பெனி உங்க பேர்ல தான் ஆரம்பிச்சிருக்கேன்.
2: இது என்ன பெரிய கிழக்கிந்திய கம்பெனியா ஆத்தா பேர்ல ஆரம்பிக்கிறதுக்கு? அதுல என்ன 100 கப்பலா ஓடிக்கிட்டு இருக்கு? இதோ பாருடா, ஆத்தா பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சா மட்டும் பத்தாதுடா, அம்சமான படங்களை எடுத்து கொடுத்தா தான் மக்களும் வரவேற்பு கொடுப்பாங்க, ஓடும்.
1: அம்சமான படம் எடுத்தா என் வாழ்க்கை துவம்சம் ஆயிடும்.
2: அப்படின்னா நீ தொழில மாத்திக்க.
1: ஜூனியர் ஆத்தா, வேற தொழில் எனக்கு தெரியாது, நீங்களே ஒரு தொழில சொல்லுங்க.
2: நீ நல்லா ஓடுவியா?
1: ஸ்கூல்லயும் சரி, காலேஜ்லயும் சரி, ஓட்டப்பந்தயத்துல நான் தான் முதல் மாணவன்.
2: அப்படின்னா நீ ஒரு சிட் ஃபண்ட் ஆரம்பி.
1: எதுக்கு?
2: எனி டைம் ஓட வேண்டியது இருக்கும். இந்தா நியாயமான சிட் பண்ண நடத்து, யாரையும் ஏமாத்தாத, போயிட்டு வா. அட பாவி, சிட் பண்ணுன்னு சொன்னேன், எனக்கே துண்டா.

0: கொடியசைந்ததா,
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா.

0: ஆசை வந்ததா, ஆசை வந்ததும் பருவம் வந்ததா,
1: கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா.

மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறது எல்லாம் அவங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கினில்ல, அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?

0: டாக்டர் உங்களுக்கு ஃபோன்.
1: ஏ ப்ளீஸ் ஜி,
0: உங்க வைஃப்ட இருந்து வந்திருக்கு தான், ரொம்ப அர்ஜென்டா.
1: எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ. ஏ அப்படி என்ன அவசரம்?
2: நீங்க உடனே வீட்டுக்கு வரீங்க.
1: ஐம் சாரி, இப்ப என்னால வர முடியாது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ஆபரேஷன் முடிச்சிட்டு வரேன்.
2: இன்னும் பத்து நிமிஷத்துல நீங்க இங்க வரலன்னா என்ன உயிரோட பார்க்க முடியாது, சூசைட் பண்ணிக்குவேன்.
1: என்ன பேசுற நீ சிமி? ஹலோ,
0: என்னாச்சு? ஏதோ பிரச்சனை போல இருக்கு. நீங்க வேணா வீட்டுக்கு கிளம்புங்க டாக்டர், இது ஒண்ணு எமர்ஜென்சி இல்லையே. நான் வேணா முடிச்சிடட்டுமா?
1: வேணா, நாளைக்கு காலையில் 6 மணிக்கு வச்சுக்கலாம்.
0: ஓகே டாக்டர், நீ தப்பிச்சிட்ட.

0: பாத்தீங்களா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: நெக்ஸ்ட்
1: மார்னிங் சார்.
0: நான் உன்ன உட்கார் சொல்லியே.
1: சாரி சார்.
0: ஆமா, அஞ்சு தடவை இன்டர்வியூ கார்டு அனுப்பிச்சு, ஏன் வரல
1: சார்? சில பல சமுதாய சிக்கல்களால என்னால இந்த ஆபீஸ்க்கு வர முடியாம போயிடுச்சு சார். என்ன மன்னிச்சிருங்க சார்.
0: எங்க இருந்து வர
1: சார்? சென்ட்ரல் இருந்து வரேன்.
0: என்ன
1: பண்ணுவேன்
0: ஆபீஸ் தீ பிடிச்சு எரியுது, என்ன பண்ணுவ?
1: அதான் ஒரு போனுக்கு ரெண்டு போன் இருக்கு சார். உடனடியா ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லி தீ அணைச்சிருவேன் சார்.
0: ரெண்டு போனுமே அவுட் ஆஃப் ஆர்டர்.
1: ஓ, அதனால என்ன சார்? இதோ உங்க செல்போன் இருக்குதே, இதுல ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லி தீ அணைச்சிருவேன் சார்.
0: செல்லுக்கு பில்லு கட்டல, ஒர்க் பண்ணல, என்ன பண்ணுவ?
1: ஓ, அப்படியே ஆபீஸ்க்குள்ள போவேன் சார். அங்க தீனு சிவப்பு கலர் வாளியில எழுதி வச்சிருப்பாங்க, உள்ள மண்ணு கொட்டி வச்சிருப்பாங்க, அதை எடுத்து கொண்டு வந்து இங்க கொட்டி தீ அணைச்சிருவேன் சார்.
0: வாளி உடஞ்சு போச்சு, மண்ணு கொட்டி போச்சு, என்ன பண்ணுவ?
1: அதான் பாத்ரூம் இருக்கே சார், அங்க நிறைய தண்ணி வருமே, அத பக்கெட் பக்கெட்டா கொண்டு வந்து இங்க ஊத்தி தீ அணைச்சிருவேன் சார்.
0: வாட்டர் டேக்ஸ் கட்டல, தண்ணி வராது, என்ன பண்ணுவ
1: சார்? லிப்ட், லிப்ட்ல வேகமா.
0: கரண்ட் பில்லு கட்டல, லிப்ட் ஒர்க் பண்ணாது, இப்ப என்ன பண்ணுவ
1: சார்? படிவழியா வேகமா கீழே இறங்கி போனா அங்க செக்யூரிட்டி இருப்பாரு, அவர் அலர்ட் பண்ணி ஃபயர் சர்வீஸ் வர வச்சு இங்க புடிச்சிருக்க தீ அணைச்சிருவேன் சார்.
0: அது முடியாது.
1: ஏன் சார்?
0: செக்யூரிட்டிக்கு காது கேட்காது, ஆறு மணிக்கு மேல கண்ணும் தெரியாது, மாலக்கண்ணு. இப்ப என்ன பண்ணுவ?
1: அப்படியா சார்? என் சர்டிபிகேட்ஸ் நான் எடுத்துக்கலாமா?
0: ஷூர்.
1: ஏய்யா.

0: உனக்கு சீட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
1: தேங்க் யூ சார்.
2: எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உள்ள என்ன கேட்டாங்க?
1: கேள்வி.
2: அது என்னன்னு எனக்கு புரியற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: கேள்வி மட்டும் சொல்லணுமா, பதிலும் சொல்லணுமா?
2: ரெண்டையும் சொல்லுங்களே ப்ளீஸ்.
1: இந்தியாக்கு சுதந்திரம் எப்ப கிடைச்சது?
2: அதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, நாம அப்புறமா பேசுவோம். நீங்க என்ன
1: சொன்னீங்க? 1857 ல ஸ்ட்ரகிள் பண்ணி 1947 ல கிடைச்சது.
2: அவ்வளவுதானா? நெக்ஸ்ட்.
1: பாகிஸ்தான் பிரசிடென்ட் யாரு?
2: மிஸ்டர் பின் லேடன்.
1: நோ நோ.
2: சதாம் ஹுசேன்.
1: அப்ப பூட்டோ, இப்ப முஷரஃப்.
2: நெக்ஸ்ட்.
1: யூத் எதனால கெட்டு போறாங்க?
2: எதனால?
1: சிகரெட் பிடித்தல், தண்ணி அடித்தல், பெண்கள் பின்னாடி சுத்துதல்.
2: ஓகே. நெக்ஸ்ட்.
3: என்ன?
2: அப்போ பூட்டோ, இப்போ முசரப். ஏண்டா சார் சீட்டு கொடுத்துருவீங்கல்ல?
3: ஏண்டா, இந்த காலேஜில் நீ ஜாயின் பண்ணி என்னடா பண்ண போற
2: சார்? சிகரெட் பிடித்தல், தண்ணி அடித்தல், பொண்ணுங்க பின்னாடி சுத்துதல். கரெக்டா சார் சீட்டு கொடுத்துருவீங்களா சார்?
3: டேய், காலேஜ் விட்டு வெளியே போடா.
4: ஏன் ஏன் ஏன் அவனுக்கு சீட்டு கிடையாது? இதே ஆன்சர் தான் அந்த பொண்ணு சொன்னான். உடனே அந்த பொண்ணுக்கு சீட்டு கொடுத்துட்டீங்களா?
3: டேய், அவளை கேட்டு கேள்வி வேற, இவனை கேட்ட கேள்வி வேறடா.
4: அப்ப அவன் சொன்ன பதில் கரெக்ட், நீங்க கேட்ட கேள்விதான் தப்பு.
3: இம்சே, விஷயம் தெரியாது, பேசாத. டேய், வெளியே போடா.

0: ஒரு கதை அந்த மூணு படமா ரிலீஸ் பண்ணி போட்டேன். இப்ப அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. கதையே காணமடா, கதையே காணமடா.
1: சார் என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்கு சார்.
0: அப்படியா? என்னடா ஈக்குவலா உட்காந்துருக்க? சரி சொல்லு சொல்லு, என்ன கதைன்னு கேட்போம்.
1: ஓப்பனிங்ல ஒரு அழகான கிராமத்தை காட்டுறோம்.
0: டேய், ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாம் ஏன் டிபார்ட்மெண்ட்? நீ கதையை மட்டும் சொல்லு.
1: அழகான கிராமத்தை காட்டுறோம்.
0: அழகு அழகு இல்லைன்றதெல்லாம் நானும் கேமராமேனும் டிசைட் பண்ண முடிய மேட்டர். அதுல நீ தலையிடாத. கதையை சொல்லு, கதையை சொல்லு.
1: கிராமத்தை காட்டுறோம்.
0: டேய், கிராமம்ங்கிறது லொகேஷன், அது கதையா? அது கதையா? அது நானும் ஆர்ட் டைரக்டரும் பேச வேண்டிய மேட்டர். நீ கதையை சொல்லு, கதையை சொல்லு.
1: சரி காட்டுறோம்.
0: காட்டுறோங்கிறதுல என்ன கதை இருக்கு? என்ன கதை இருக்கு? நீ அனாவசியமா என் டைம் வேஸ்ட் பண்ணிட்ட. கீழே உட்காரு, கீழே உட்காரு. உன் பொசிஷனுக்கு போடறியே. ச்சே, ஆஹா, ரம்பா குளிக்கிற சீன் நீ எடுக்க போறேன். நான் வைக்க போற பிரேம்ஸ் பார்த்து அப்படியே ஆடியன்ஸ்ல ஆனந்த கூத்தாட போறானுங்க.
1: சார், ரம்பா குளிக்காது.
0: ஏன் குளிக்காது? ஃபுல் சீன் சொல்லிவிட்டியா?
1: அது குளிக்காது சார்.
0: ஏன் குளிக்க மாட்டேங்கிறாங்க?
1: அதுக்கு ஜலோசம் பிடிச்சிருக்கா? பச்சத்தண்ணில குளிக்காதான், ஆவி பிடிக்கணுங்குது.
0: இந்த வீட்டுல ஏன் ஆவி இருக்கலையா? ஏதாவது ஒண்ணு பிடிச்சு தொலைக்க வேண்டியதானே. டார்ச்சர்.

0: திருட்டு பயம்ல சென்டிமெண்டா பேசி பேசி என் வேலைக்கு வெடி வச்சு இன்னைக்கு தரைக்கு ஆயில் போட்டு துடைக்க விட்டானே தர பயம்ல. ஏ கட்ட பயலே, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஒன்னு நேக்கா சேஷனை கூட்டி வந்து சூழலையே மிதிச்சோம் சாணிய நான் பிரிக்கல. என் பேர் என்கவுண்டர் ஏகாம்பரம்னா நான் தான் தாய்ப்பாசத்துல வலிக்கு விழுந்துட்டேன். நீயாவது நான் கடமை வரும்போது அவனை தாவி பிடிச்சிருந்து தட்டு தட்டி உள்ளதுல இருக்கவனா
1: என்ன?
0: நான் பாட்டு பேசிருக்கேன், இவன் எங்கயோ பாத்துக்கிட்டு இருக்கா எங்க? ஆகா மேட்ரு இங்க இருக்கா?
2: இப்படி பேசாம ராஜினாமா பண்ணிட்டு போங்க.
0: எதுக்கு நான் ராஜினாமா பண்ணவனா? ஏன் ஏட்டே அவளைக்கு நீ வரலாம் பாக்குறியா? அது நடக்காது. இந்த பாருப்பா, இதுக்கு முன்னால இருந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் காரு, அவர் என்னை வேலையை விட்டு விரட்டுறதுக்காக கக்கிசிய கிளம்பி சொன்னாரு. அப்பயே நான் ஆசரல. ஏன் நான் பாக்குற போலீஸ் உத்தியோகத்தை காப்பாத்தியாகணும், அதுக்காக நான் என்ன பண்ணாலும் தெரிஞ்சுக்க.
3: என்ன முட்டையை விட்டுட்டு மறுபடியும் இங்கே பாக்குறா? அம்மாடி காம பார்வையாளருக்கு. ஆஹா, இவன் சும்மா இருந்தாலும் சண்டால திருக்கி இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா?
0: சினிமா இந்த பாப்பா எந்திரியா? நீங்க இந்த பாரு, நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ண நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ தரையை தொடச்சதெல்லாம் போதும், போய் அந்த செவத்தை தொட போ. இந்த ஜகம்லாம் இங்க வேணா. டூ வாட் ஐ சே, கோ.
4: பொறாம
2: லைட்டா

எங்களின் ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திர வானொலியில்.

0: எப்பா
1: சொல்லுங்க சார்,
0: நல்ல பிள்ளையார் படம் ஒண்ணு கொடு, அதையாச்சும் வச்சு கும்பிடுவோம்.
1: சார் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க, அங்க பாருங்க சார் முருகன பக்கத்துல வள்ளி தெய்வானையோட சும்மா ஜெக ஜெக ஜெகன்னு ஜொலிக்கிறாரு. அதை வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு ஒரு புண்ணியம் உண்டு. அதை விட்டுட்டு கட்ட பிரம்மச்சாரி பிள்ளையாரு, அவரை வாங்கிட்டு போறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி.
0: நம்மளுக்கு கல்யாணம் ஆகாத மேட்டு கழிவுகம் பூரா தெரிஞ்சு போச்சையா, குத்து மதிப்பாவே கண்டுபிடிக்கிறா. எனக்கு எந்த படமும் வேணாம்டா. போட்டவளையும் போன்லயும் வந்தவன் நேரில் வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. அவன் தானா இவன், எதுக்கு செக் பண்ணி பாப்போம். என்ன தெரியுதா சார் உங்களுக்கு, நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணிருக்கோமே, நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணி பேசிருக்கோம்ல சார். என்ன சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி முடிக்கிறான் சார், என்ன தெரியுதா, வாயில புண்ணா வாந்தி வருதா, ஊமையா உங்களுக்கு கண்ணு தெரியாம இருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் சார், ஊமையும் தெரிஞ்சுக்க பின்னாலதான் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மணிய மணிய பாக்குறீங்க, ரொம்ப அவசரமோ, யோ சீக்கிரம் போடியா சார் போகணும்.
2: சார்
0: என்ன அவன் குரல் கேக்குது, நான் ஒரு மடைய இவர் தான் ஊமியாச்சே, இந்நேரம் பார்த்தாலும் அவன் நனவுலயே வாழ்ந்துகிட்டு இருக்கா
2: சார்.
0: மறுபடியும் அதே குரல் கேக்குது, ஒருவேளை ரேடியாவில இருந்து வருமோ
2: சார்,
0: அவன் தான் கூப்பிடுறான், ரேடியாக்குள்ள இருந்து கூப்பிடுறான். என்ன என்ன
3: யோ என்ன, ரேடியோ ரிப்பேரியா,
0: ரேடியா ரிப்பேரா, அப்ப சார் சார் எங்க இருந்து வருது
2: சார், சார்
0: வாய் அசைது வாய் அசைது
2: சார், சார்
0: சார் இங்க இருந்தா கேக்குது, இங்க இருந்தா கேக்குது. ஐயா பேச மாட்டேன் ஊமைன்னு சொன்னீங்கல்ல,
2: பேச மாட்டேன்னு ஊமை எப்படா சொல்லுவான், அறிவில்ல உனக்கு.
0: சரிப்பா பேசாமே ஏன் இருந்த,
2: தினமும் ஒரு மணி நேரம் நான் மௌன விரதம், சின்ன வயசுல எனக்கு சரியா பேச்சு வராதான்.
0: உனக்கு
2: சின்ன வயசுல அப்ப எங்க அம்மா வேண்டிக்கிட்டாங்களாம், என் பையனுக்கு நல்லா பேச்சு வந்ததுன்னா தினம் தினம் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருக்க வைக்கிறேன்னு பேச்சு அம்மனுக்கு. அதனால 9 to 10 வரைக்கும் நான் பேச மாட்டேன்னு சொல்றதுக்காக வாட்ச் உங்ககிட்ட காமிச்சா, அதை நீ வாட்ச் பண்ணாம அதை புடிச்சு அமைக்கிட்டு மடத்தனமா ஏதோ பேசிட்டு இருக்க ராஸ்கல்.
0: அந்த டயத்துக்குள்ளதான் வந்து நான் சிக்கிறேனா, அது ஓன் டைம் இல்லப்பா, ஏன் டைம்
2: இந்த டீ,
0: எனக்கு டீ வேணாம்,
2: எனக்கும் வேணாம்,
0: எனக்கு காசு மிச்சம்,
2: டீக்கும் கிளாஸுக்கு நீயே காசை கொடுத்துரு, குடுறா தேடிட்டு இருக்காத குடு,
0: வேற சில்லற இல்லையே 100 தலால இருக்கு, இந்தாப்பா மிச்சத்தை
2: மிச்சக்காரனுக்கு போடு.
0: தெய்வமே என்னை காப்பாத்து.
4: ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நீங்க யாரோ எவரோ யார் பத்தபில்லையோ, உங்ககிட்ட சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல,
0: படுத்துறாயா படுத்துறா, அவன் படுத்துற வாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு.
2: தொங்கு தொங்குடா,

0: இவர் ஊதரதா இந்த பொண்ணு ஆரதி பாக்குறப்ப சில்லாராம் மோகனாம் பள்ளி சிவாஜி பத்மினி பார்த்த மாதிரி இருக்கேன்.
1: சில்லாராம் மோகனாம் பள்ளி படம் பாத்திருக்கா நீ?
0: இல்ல.
1: சிவாஜி கணேசன் பத்மினி நேர்ல பாத்திருக்கியா?
0: இல்ல.
1: அப்புறம் எதை வச்சுடா இந்த மூஞ்சி சிவாஜி கணேசன் அந்த மூஞ்சி பத்மினு சொன்ன?
0: சொல்றா
1: சொல்லு. போல சொல்றீங்கப்பா.
0: நான் என்ன கிழவனா? தம்பி சொல்றேன் சொல்லி. இவருதான் சொல்ல சொன்னாரு, ஆட்டம் நடக்கிற ஊருக்கு எல்லாம் வா, 10 ரூபாய் தர்றேன். இந்த மாதிரி போலந்து பேசி அதிரி அந்த டவுனுக்காரன் காரன் ஓடுற மாதிரி சொல்லு. அவருதான் சொல்லி சொன்னாரு.
2: நீ போ, ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா?
3: ஒரு விளம்பரம்.
2: என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. தனக்குத்தானே வால் போஸ்ட் அடிச்சு செவத்த நார வைக்கிறாங்க. ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அதாவது 33 வயசுக்கு மேல போறானுங்களா? போக மாட்டாங்கிறானுங்க. அதே 33 தான் நிக்கிறாங்க. இவனுக்குதான் பிறந்தாங்களா இந்தியாவில? நம்ம எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா பிறந்துட்டுமா? ஏய், அவங்க கூட சேர்ந்துட்டு நீ எப்படி பெரிய இது மாதிரி சொல்லு.
4: கொஞ்சம் சும்மா இருந்த என்ன திருவாரூர் பாட்டில குட்டாக, பொன்னமராவதி பாட்டில குட்டாக, அவ்வளவு காரக்குடி பாட்டில கூட குட்டாக, அங்கெல்லாம் போகாம என் கிரகம் இந்த கரைய கும்பல்ல மாட்டிக்கிட்டேன்.
2: அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகும், ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகும். என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய், ஜனங்களே பாத்துக்குங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய்ய
5: பாரு. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்ன தெரியண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. ஓ போடா. ஏய், இப்படி போடு போடு. உங்க ரெண்டு பேருக்கு நாங்க தான்.

0: செய்த பணியாரம் தெரியல, திடீர்னு டைரியா கீரியான்னு வந்து புடிங்க கிச்சனா ஷூட்டிங் பாதியில பாழா போயிரும்பா.
1: அதெல்லாம் எதுவும் பாழாகாது சார், அவங்க சாப்பிடலனாதான் என் மனசு பாழாயிடும்.
0: என்ன டைலாக்டா ஏன்பா, அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா, சென்டிமெண்டா பேசி செட் பண்ணிடுவ போல இருக்கேப்பா.
1: செட் ஆயிடுமா சார்?
0: அப்படித்தான் மாட்டுங்க.
1: அப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வெள்ள பணியாரம் பண்ணி தரேன் சார்.
0: எனக்குமா
2: சார், நீங்க கொஞ்சம்
0: வேணாமா
2: சார்?
0: ஐயோ, ஒரு பணியாரத்தால பட நிக்க வேண்டாம், எடுத்துக்கிறமா எடுத்துக்கிறமா
1: சார்.
0: போட்டுறவா?
1: ரம்பா சார்,
0: எனக்கே அறிமுகப்படுத்துறேன். நீயே
1: சாப்பிடுது சார்.
0: நான் என்னது வாந்தி இருக்கு நான் சொன்னேன்
1: சார். இந்த சிச்சுவேஷனுக்கு, அதாவது ரம்பா பணியாரம் சாப்பிட்ற அழகு இருக்கு, அதுக்கு ஒரு கவிதை சொல்லுங்க சார்.
0: திடீர்னு கேட்டா எனக்கு வராதுப்பா, இதெல்லாம் பெரிய மேட்டர், நீயே சொல்லிரு.
1: நான் சொல்லட்டுமா சார்? ஒரு ஸ்வீட் ஸ்டாலே
0: ஒண்ணு கிலோ ஒண்ணு,
1: அதான சார் கவிதை?
0: ஓ போடு போடு போடு போடு.
1: ஒரு ஸ்வீட் ஸ்டாலே பணியாரம் சாப்பிடுகிறதே,
0: அடடே
1: ஆச்சரியக்குறி,
0: அடடே நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாம்பா. தம்பி, நீ மெட்ராஸ் வந்தீனா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு.
1: உங்களுக்கு
0: எனக்கு நீ டவுட் தான்ப்பா, டவுட் தான்.
2: ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ரொம்ப நல்லா இருக்கு.
1: ஐயோ அங்க வைக்காதீங்க,
2: ஏ
1: கீழ மண்ணு ஒட்டிக்கும்.
0: அப்ப தலையில வைக்க சொல்லவா?
1: தலையிலயும் மண்ணு தானே இருக்கு.
0: டேய், இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா, நோட் பண்ணாதீங்கடா, ரொம்ப அசிமா இருக்குடா. ஆமா, இந்த தட்டை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போற? பேரிச்சு பணம் வாங்கிட்டீங்க பிரியா?
1: அந்த மாதிரி பிச்சைக்கார புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது. இது பிரசாத தட்டு, தெய்வத்துக்கு கொடுக்குற அதே மரியாதை தானே இந்த தட்டுக்கும் கொடுக்கணும் சார்.
0: என்ன எமோஷன்ரா, என்ன எமோஷன். ஆனா பேபி, இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சுக்க முடியாது, அசைச்சுக்க முடியாது. ஆ, துண்டக்கானோ
2: அந்த சார் எடுத்துட்டு போயிட்டாரு.
0: அவரு சாரா?
2: ஆமா அங்கிள்.
0: நான் அங்கிளா?

0: எப்பா வேலு, ராத்திரி நேரத்துல செவனேன்னு உன் வீட்டுல கிடந்த 30 டீப்பையும் கொண்டாந்து ஒரு டீப்புக்கு 10 ரூபா மணி 300 ரூபா கிடைக்குமே அந்த சவுண்ட் சர்வீஸ்காரனுக்கு கொடுத்தேன். இதுக்காண்டி நான் கல்லைய கையில கொடுத்து கொற்ற பணியில காவலுக்கு உட்கார வச்சு கஷ்டப்படுத்துற என்ன நியாயம்?
1: யாரு கேட்டு விக்க வச்சிருந்த டியூப் லைட்ட
0: வாடகை கேட்கணும்?
1: என்னது
0: ஒன்னத்தாப்பா கேட்கணும்?
1: அது ஒரு டியூப் லைட் உடஞ்சாலும் சம்பளத்தை புடிச்சிருந்த முதல்ல ஒழுங்கா உட்கார கிழிஞ்சிட போது உட்காந்துட்டு இருக்க.
2: மனுஷனா
0: தெரியல.
2: இந்த நகரிலே நடப்பது நாகரிக அரசியலா?
0: வேலு, நடிச்சாம 2:30 மணிக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் வந்திருக்கா.
2: என்னப்பா
0: தலைக்கு மேல தாவி புடிச்சிருக்காங்க? சிறப்பு பேச்சாளரா இருப்பாங்களோ?
3: ₹2 படமும் பேசுறதுக்கு ஒரு மேடையும் கிடைச்சா என்ன வேணாலும் பேசுவியா?
0: என்ன
1: பேசிட்டு இருக்கீங்க?

0: தாயே உனது கிரீடம் தோழா தீயாய் எழுந்து வாடா திசைகள் கடந்தும் பயணம் போடா போடா
1: கண்களும் தூங்காவரம் புயல் வேலையில் கருத்து.